நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, சக வருடம் 1948, வைசாக மாதம் 17 தேதி, 2026 ஆண்டு மே திங்கள் 7 நாள், இன்று வியாழக்கிழமை. மத்திய அலை 1615 கிலோஹெட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 41 நொடி.

பழிப்பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். மக்கட்பேறு என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவின் பொருள், பழியில்லாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா. 62வதாக அமைந்த அந்த குறட்பா மீண்டும் நம் நினைவிற்கு, எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின்.

நேயர்களே, இனி நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. ஆயிரத்தி இரநூற்று 15 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், இளநீருக்கான குட்டை தென்னை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம், மழைநீர் சேமிப்பு மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி, வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. சொத்துக்கள் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் கவனிக்க வேண்டிய சட்ட விதிமுறைகள் குறித்து கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்குரைஞர் என் ஜவஹர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

காலை 7:25 நலமாய் வாழ. ஆஸ்துமா சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா 8:02 தலைசால் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை ஆர் ஹரிராம் அவர்கள் வாசித்திருக்கும் வீணை இசை. ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:00-11:00 திரை இசை. 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி.

பகல் 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தாடை பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பா பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குபவர் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10-4:00 திரை இசை. 3:30 சங்கீத சாரல் உஷா ரவி அவர்களின் பாட்டு. 5:00 பொன்மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். செம்மை கரும்பு சாகுபடி குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி சிவகுமார் அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலரில் கல்யாண கலாட்டா நாடகம். எழுதியவர் கே பக்ரியப்பன் அவர்கள். நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி தணிகாசலம், எல் விஜயா.

ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 10 மணிக்கு அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சியில் 10 மணி முதல் 10:30 வரை ராஜேஷ்குமார் சதாதர் அவர்களின் குஜராத்தி நாட்டுப்புற இசை. படைப்பு ஆகாஷ்வாணி அகமதாபாத். 10:30 மணி முதல் 11 மணி வரை முகமத் விகல் அவர்களின் கசல் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி மும்பை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: ties to an enhanced comprehensive strategic partnership will not only provide momentum to the bilateral cooperation, but also contribute to peace and prosperity in the region. Yesterday, India and Vietnam have signed multiple agreements in areas including digital technology, rare earths, medical regulation, public sector audit, digital payments, and culture and tourism. The MOUs were inked after talks between Prime Minister Narendra Modi and Vietnam's President Tho Lam in New Delhi. In a joint statement, Prime Minister Modi announced that both nations have decided to elevate their ties to an enhanced comprehensive strategic partnership following wide-ranging discussions.
1: भारत और वियतनाम का बायलेटरल ट्रेड पिछले एक दशक में डबल होकर 16 बिलियन डॉलर तक पहुंच चुका है। 2030 तक इसे 25 बिलियन डॉलर तक पहुंचाने के लिए हमने कई महत्वपूर्ण निर्णय लिए हैं।
0: Delhi will host Commonwealth Table Tennis Championship 2026 at the Tyagaraj Stadium with players from more than 35 countries expected to participate. Jointly organized by Delhi Government and Table Tennis Federation of India, the championship will be held from 27th of July to 2nd of August. Chief Minister Rekha Gupta announced that Delhi has a long legacy of hosting international sporting events and the championship will further strengthen the city's position on the global sporting map. In IPL cricket, Sunrisers Hyderabad defeated Punjab Kings by 33 runs at Rajiv Gandhi International Stadium, Hyderabad last night. Chasing a target of 236 runs set by Sunrisers Hyderabad, Punjab Kings could manage to score 202 for 7 in stipulated 20 overs. Today, Lucknow Super Giants will face Royal Challengers Bengaluru at Bharat Ratna Shri Atal Bihari Vajpayee Ekana Cricket Stadium, Lucknow. The match will start at 7:30 p.m. The government has debunked an image circulating on social media claiming that Union Home Minister Amit Shah has said that West Bengal will become a dry state from 30th of September. The fact check unit of the Press Information Bureau, PIB, informed that the image is fake and digitally edited. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி ஒலிக்கிறது இணைத்தானும் நல்லவை கேட்க
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் விமல் அவர்கள்.
4: குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே. இறைவன் இன்ப வடிவானவன். அவனுடைய உண்மையான சத்து சித்து நிலைகளை அறிந்து இறைவனுடன் பொருந்தியவர்கள் இன்பமயமாகவே மனம் பொருந்தி விடுவதால் துன்பமான உலகின் ஆசாபாசங்களை நீக்கியவர்களாகி விடுகிறார்கள். லோகாதாய செயல்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தேடலாக இருந்தாலும் சரி, துன்பம் வருவது இயல்பு. அந்த துன்பத்தையும் மூன்று வகையாக பகுக்கலாம். விதிவசத்தால் வரும் துன்பம், பொருளின்மையால் வரும் துன்பம், உடல் நலத்தால் வரும் துன்பம். இடுக்கண் வருங்கால் நகுக நாம் அனைவரும் அறிந்த குறட்பாதான். பல நேரங்களில் பிறருக்கு துன்பம் வந்தால் மகிழ்கிறோம், அதே துன்பம் நமக்கு வந்தால் புலம்புகிறோம். துன்பம் வரும் வேளையில் நம்மால் சிரிக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம் என்கிற கேள்வி நம்முள் எழுகிறது. துன்பம் உச்சத்தை அடைகிற போதுதான் அதை தாழ முடியாமல் ஒரு தீர்வையும் தேடுகிறோம். அப்படியானால் துன்பத்தின் முடிவில் இன்பம் காத்திருக்கிறது என்பதுதானே பொருள். நாம் இன்பம் என்றெண்ணி வீடு வாசல் தோட்டம் துறவு என்று வாங்குவதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறோம். அதனால் துன்பம் ஏற்படுவதும் இயல்பே. ஜப்பானைச் சேர்ந்த ஜென் துறவியான பொகுயு மற்ற ஞானிகளை விட ரொம்பவே வித்தியாசமானவர். இவருக்கு ஏராளமான சீடர்கள் உண்டு. பொகுயுவை சந்திக்க ஒருவர் வருகிறார். அவர் பொகுயுவிடம், நீங்கள் எந்த விதமான பயிற்சியை மேற்கொள்கிறீர்கள் என்றார் வந்தவர். பொகுயுவோ, பயிற்சி என்று எதுவும் இல்லை, பசிக்கும் போது உண்பேன், உறங்க தோன்றும் போது உறங்குவேன் என்கிறார். வந்தவர், நானும் இவற்றையெல்லாம் செய்கிறேன், நான் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவரும் இதைத்தான் செய்கிறார்கள், இதில் என்ன பயிற்சி இருக்கிறது என்று கேட்கிறார். பொகியு, நீங்கள் செய்யும் செயல் என்ன என்பதை உணராமல் செயல்படுகிறீர்கள், மேலும் திட்டங்கள் போடுகிறீர்கள், என்ன சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமலே வேறொன்றை சிந்திக்கிறீர்கள், வேறொன்றை பார்க்கிறீர்கள், வேறொன்றை பற்றி பேசவும் செய்கிறீர்கள். அத்துடன் உங்களை அறியாமலேயே சாப்பிட்டு முடிக்கிறீர்கள். அதாவது நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கே தெரியாமல் நடக்கிறது. உறங்கும் போதும் பல எண்ணங்கள்

0: குறுக்கிடுகின்றன. உருண்டு புரண்டு தூங்குகிறீர்கள், கனவு காணுகிறீர்கள், விழிக்கிறீர்கள், மீண்டும் உறங்குகிறீர்கள். ஆனால் நான் எந்த செயலை செய்தாலும் நிகழ்காலத்தில் இருந்து செய்கிறேன் என்றாராம். அதன் பிறகாக பொகுயுவின் வாழ்வில் நடந்த மற்றொரு சம்பவம். பொகுயுவிடம் ஒருவர் சீடனாகும் விருப்பத்துடன் வந்தார். ஆனால் அந்த சீடனை பொகுயு விரட்டிவிட்டார். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு பொகுயு இறந்த பின்னர் அவரால் விரட்டிவிடப்பட்டவர் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். பொகுயுவே தன்னுடைய குரு என்றார். இதை கேட்டவர்களுக்கு ஆச்சரியம். தன்னை சீடனாக ஏற்க மறுத்தவரை குரு என்கிறாரே என்று சிலர் பரிகாசமும் செய்தனர். அதற்கு அந்த துறவி பதில் சொன்னார், பொகுயு அவர்களுடைய மறுப்பு அவர் என்னை விரட்டி அடித்தது, நிராகரித்தது. இதற்கெல்லாம் காரணம் தன்னை பின்பற்ற வேண்டியதில்லை என்பதுதான் அவர் எனக்கு உணர்த்திய செய்தி. அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருக்கு நிழலாக போயிருப்பேன். அவர் நடந்து கொண்டதை போலவே நடந்திருப்பேன். அவர் சொன்னதை நானும் சொல்லியிருப்பேன். அவருடைய பிரதியாக நான் மாறியிருப்பேன். நான் தவறி போய்விடக் கூடாது என்பதற்காகவே கடுமையாக நடந்து கொண்டார். அவரது கடுமையே எனக்கு அவர் காட்டிய கருணையாகும். அதை புரிந்து கொண்டதால் தான் எனக்கு ஞானம் கிடைத்தது என்றார் புதிய துறவி. ஒரு ஞானியை பின்பற்றுவது என்பது அந்த ஞானியைப் போலவே மாறுவதல்ல. அந்த ஞானி சென்ற வழியில் ஞானத்தை தேடுவதே உண்மையான ஞானம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ்வதும், சான்றோர்கள் வாழ்க்கையின் வழியை தன் வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதுமே குறைவிலா நிறைவாழ்வு வாழ்வதற்கான வழி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் எஸ் விமல் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:15. பக்தி பாக்களோடு காற்றில் தெய்வீக மனம் பரப்ப வருகிறது தெய்வீக ராகம். தொடக்கமாக பிரபாகர் பாடிய பாடல்.

நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர், சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். தெய்வீகராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் பாடியிருப்பது SP பாலசுப்பிரமணியம் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 24 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகளில் இளநீருக்கான குட்டை தென்னை குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: அப்பாடா, ஒரு வழியா சென்னைக்கு போயிட்டு வந்துட்டோம். அங்கெல்லாம் ரோட்டில் எவ்வளோ காரு, பஸ்ஸு, டூ வீலர் வண்டிங்க, அப்பாப்பாப்பாப்பாப்பா, அவ்வளவு நெரிசலாக இருக்குது. நம்ம ஊருக்கு இங்கே வந்த பிறகுதான் சந்தோஷமாகவும் இருக்கு.
1: தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா?
0: நம்ம கிராமம் கிராமம்தான். சரி, நம்ம மொபைல் எடுத்து நியூஸ் ஆன் ஏர் செலக்ட் பண்ணி பாட்டை கேட்டுக்கிட்டே சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வீடு போய் சேருவோம்.

0: இருக்கு.
1: தூரக்கா வர்றது கருத்த முத்து மாதிரி தான் இருக்கு. ஆமா கருத்த முத்து தான். எப்பா கருத்த முத்து, நிலுப்பா நிலுப்பா.
2: எப்பா காத்த முத்து, காத்த முத்து, சைக்கிள் பிரேக் இல்லப்பா. புடி புடி புடி புடி புடி கீழே வந்துட போறோம். புடி புடிப்பா புடிப்பா புடியா போடா. ஆ நீ சொல்லுப்பா.
1: என்னப்பா காலையிலேயே டவுன்லேருந்து வந்துட்டு இருக்கிற சைக்கிள்ல?
2: காத்த முத்து, சைக்கிளை பஸ் ஸ்டாண்ட்ல தான் போட்டான். சென்னைக்கு போய் வருமா நானே மாமியார் வீட்டுக்கா?
1: ஓஹோ சென்னைக்கு போயிட்டு இப்பதான் வந்து இறங்கினியா?
2: ஆமா ஆமா, மரக்காணத்துல பஸ் நிறுத்தினாங்க சாப்பிடறதுக்கு. அங்க ஒரு எல்லி சாட்டம்பா, அந்த எல்லி வெட்டுறவரு 40 ரூபாய் வாங்கிட்டு இருப்பா.
1: கருத்த முத்து, ஊர் உலகம்லாம் உனக்கு என்னன்னு தெரியாதா?
2: என்னப்ப இப்படி கேட்ட?
1: இளநீ டவுன்ல எல்லாம் 50 ரூபாய்க்கு விக்குது.
2: அடடா என்னப்பா.

0: அப்ப எளனிக்கு அவ்வளவு மதிப்பா இருக்குதா?
1: ஆமாப்பா, எளனிக்குன்னு மரம்லாம் வச்சு அதுல இருந்து எளனிய கொண்டு வந்து வியாபாரம் பண்றாங்க.
0: ஓ, எளனிக்குன்னு?
1: ஆமாப்பா, எளநீருக்குன்னு சாகுபடி பண்றாங்கப்பா தென்னை மரத்துல.
0: காத்தமுத்தியா, நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தாங்கன்னா மரத்துல ஏறி ரெண்டு மூணு எளனி வெட்டி கொடுப்பான், இதான் எளனிக்கு நமக்கு வேலை.
1: எப்பா, நீ சொல்றது நம்ம ஊர்காட்டுல நடக்கக்கூடிய விஷயம். ஆனா அத ஒரு விற்பனையா ஒரு மார்க்கெட்டிங்கா பண்ணணும் அப்படின்னா, இளநீருக்குன்னே ரகங்கள் இருக்குது.
0: ஓஹோ,
1: அந்த தென்னைய பயிரிட்டு இளநிய கொண்டு போய் விக்கிறது தான் வேலையே, அதுல இருந்து காயே எடுக்க மாட்டாங்கப்பா.
0: ஓ, நல்ல வருமானம் கிடைக்கும் பொழுது பாப்பா. காதமுத்தா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு வருமானம் பாக்குற மாதிரி ரொம்ப ஆசையா இருக்குதா. ஒரு அரை ஏக்கர் மீதி நிலம் இருக்குதா, நீ சொல்ற அந்த இளநீருக்குன்னு தனியா பயிரிடுறான், நீ மேற்கொண்டு அந்த விவரங்கள்லாம் சொல்லு எனக்கு.
1: கருத்தமுத்து, நீ இளநீருக்கு அப்படின்னு தென்னை பயிரிடணும்னு நினைச்சிட்டினா குட்ட ரகத்தை தான் பயிரிடணும்.
0: ஓஹோ,
1: ஆமாப்பா, நின்னுகிட்டே பறிக்கிற மாதிரி ஒரு 8-9 வருஷத்துல நமக்கு நல்ல காய்ப்பு வர்ற மாதிரி இந்த மாதிரி மரத்தை நீ வச்சினாதான் உனக்கு லாபம்.
0: ஓஹோ, இது ஹைபிரிட்டா இருக்குமா எப்படி பார்த்த?
1: ஆமாப்பா, குட்ட ரகங்கிறது ரொம்ப வருஷம் காய்க்காது, ஆனா காய்ப்பு வந்து நமக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும்.
0: நல்லா இனிப்பா இருக்குமா?
1: ஆமாப்பா, நல்லா இருக்கும், பாக்கிறதுக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கும். இந்த செவ்வளனி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆரஞ்சு கலரு, மஞ்சள் கலரு, அப்புறம் அந்த பச்சை இளநி,
0: பச்சை
1: இந்த மாதிரி மூணு ரகம் வருதுப்பா இந்த குட்ட ரக தென்னையில.
0: ஓஹோ, சரி காத்தமுத்த, இதை எப்படி பயிரிடலாம், விற்பனை பண்ணலாம், எப்படி லாபம் கண்டுபிடிக்கலாம், அதை பத்தி விவரமா சொல்லு காத்தமுத்த.
1: கருத்தமுத்து, நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு, அதுவும் குறிப்பா நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரியில 3 அடி அகலம், 3 அடி உயரம், 3 அடி நீளம், இந்த அளவுல தான் நம்ம தென்னை மரத்துக்கு நம்ம குழி எடுக்கிறோம். குழி எடுத்த பிறகு நாம முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வெள்ளை எறும்புடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு லிண்டேன் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு.
0: ஓஹோ,
1: அதாவது அந்த மருந்தை நம்ம குழிகளில் முதல்ல தெளிச்சு விட்டுட்டு அதுல வந்து நம்ம மக்கிய தொழுவுறோம், ஒரு 60 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம அந்த குழிக்குள்ள கொட்டிட்டு, அப்புறம் செம்மண், அப்புறம் மணல், இதெல்லாம் ரொம்ப நல்லா கலந்து அதுக்குன்னு முறை இருக்கு, அந்த விதத்துல வச்சு குழியோடைய நடுவுல வந்து மண் கலவை அப்படியே லைட்டா நீக்கிட்டு நம்ம வந்து இந்த தென்னை கன்று நல்லா முளைச்ச கன்று நல்லா வாலிபமா நல்லா வீச்சா கிளம்பிருக்கோம், அந்த மாதிரி கண்ணை நம்ம வைக்கணும். தென்னங்கன்று வளர்ந்து நல்லா தண்டு உருவாகுது இல்ல, அந்த நேரத்துல நாம ஓரங்களை குறைச்சி குழிகளை சுத்தமா நிரப்பிடணும்பா. இந்த மாதிரி வந்து முதல்ல நம்ம தென்னை சாகுபடிக்கு குழி எடுத்து எப்படி செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். அப்புறம் இடைவெளி ரொம்ப முக்கியம் இல்லையா, அது நம்ம குட்ட ரகமா பண்ண போறோம், அதனால ஒரு 6.5 இந்த அளவு இருந்ததுன்னா போதும். இதுதான் வந்து இந்த குட்டை ரகத்துல நாம ஃபாலோ பண்றது. இதே நெட்ட ரகமா இருந்தா ஒரு 7.5 மீட்டர் 8 மீட்டர் வரைக்கும் கூட நம்ம அந்த இடைவெளியை வச்சுக்கலாம்.
0: சரி சரி சரி,
1: இந்த மாதிரி நீ வச்சிக்க. இளநீங்கிறது நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதுவும் நின்னுகிட்டே பறிக்கிற மாதிரி நம்ம மரம் இருந்துச்சுன்னா அதை விட நமக்கு என்ன, ஈஸியா பறிச்சிடலாம், ஈஸியா நம்ம விற்பனை கொண்டு போயிடலாம்.
0: காதமுத்த, இளநீருக்கான அந்த குட்டத்தண்ணில அதனுடைய ரகங்கள் எல்லாம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
1: சொல்றேன்ப்பா கருத்தமுத்த, சவுகாட் ஆரஞ்சு குட்டை இப்படி ஒரு வகை இருக்கு, சவுகாட் பச்சை குட்டை மஞ்சள் நிற இளநீ இருக்குல்ல, அது ஒரு ரகம் இருக்கு. இதுல வந்து எந்த ரகத்தை வேணாலும் நீ பயிர் பண்ணலாம். இதுல என்னன்னா, இந்த குட்டை தென்னை மரம் இருக்குல்ல, இது நட்ட 3வது வருஷமே பூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு வைக்கும், உதந்துரும், அப்படியே போயிட்டு இருக்கோம். நமக்கு 8-9வது வருஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கோல கோலையா காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆமாப்பா, பாக்குறதுக்கு அழகா இருக்கும்பா. ஏன்னா ரகம் நான் இப்ப சொன்ன இல்லையா, என்ன சொன்னேன், சவுகாட் குட்ட தென்னை அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுல வந்து ஆரஞ்சு மஞ்சள் பச்சை, அதை பார்க்க பார்க்க நமக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நம்ம அதை வெட்டி கொண்டு போய் மார்க்கெட்ல விற்கணும்னு போனோம்னா பாக்குற வியாபாரி எல்லாம் நம்ம அந்த தென்னங்குலைய விலை பேசி வாங்கிக்குவாங்க, அதனால ஈஸியா விற்பனை பண்ணிடலாம்.
0: சரி சரி,
1: என்ன ஒண்ணு, வறட்சியால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இந்த குட்ட தென்னைக்கு இருக்கு.
0: ஓஹோ,
1: அதனால இந்த நீர் பாசறது, உரம் போடுறது, இதெல்லாம் நல்லா கவனம் செலுத்தணும். அப்போதான் காய்கள் நல்லா பெருசாக இருக்கும், நல்லா

0: வட்ட வடிவில் அழகாக இருக்கும். இதெல்லாம் நீ கவனமாக செய்யணும். தென்னை மரத்துக்கு வருஷம் நீ கொஞ்சம் உரம் வைக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த குட்டரக தென்னை சாதாரணமாக வருஷத்துக்கு ஒரு 100 காய் காய்க்கும்.
1: சரி சரி.
0: ஆனால் நம்ம நல்லா பராமரித்தோம்னா 150 காய்க்கு மேலே நமக்கு கிடைக்கும்பா. வந்து 100 மரம் இருக்குன்னு வச்சுக்க,
1: ஆமாம்,
0: ஒரு மரத்துக்கு 150 காயின்னா அப்போ வந்து 100 மரத்தில் நமக்கு லாபம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே கிடைக்கும்பா. பொதுவாக இளநீங்கிறது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பானம். அதில் அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் இப்போ மக்களுக்கு நிறைய தெரியுது. எல்லாரும் இளநீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீ தாராளமாக இந்த இளநீருக்கான அந்த குட்ட தென்னையை நீ பயிரிடலாம். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குப்பா.
1: நல்லதே நடக்கட்டும் காத்தமுத்தே. இன்னைக்கு இளநீருக்கான குட்டைத்தென்னை பத்தி நல்லா விவரமா சொன்ன. இந்த தென்னங்கன்றை வாங்கிய அரை ஏக்கர்ல நட்டு நல்ல வளர்த்து நல்ல வருமானத்தை பாக்குறமா. நான்
0: இளநீக்குன்னு ஒரு தென்னந்தோப்ப நீ உருவாக்க போற. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா.
1: எனக்கும்பா.
0: ஆமாப்பா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இளநீ தான்ப்பா நமக்கு தென்னை மர சாகுபடியில நல்லா லாபம் கொடுக்கக்கூடிய.
1: கரெக்டா சொன்ன கதமுத்து.
0: அதனால நீ தாராளமா செய்ப்பா.
1: சரி சரி சரி சரி
0: சரி கர்த்தமுத்தா. அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: நீ பாத்து போயிட்டப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்.
0: சரிப்பா சரிப்பா.

0: உழவர்களுக்கான செய்திகளில் இளநீருக்கான குட்டை தென்னை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சியமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டாம் லாம் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் பயன்பெறும் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் உள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். வர்த்தகம், சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுலா போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் விரிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியில் வியட்நாமின் பங்களிப்பு குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பாதுகாப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக வியட்நாமுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளும் வரலாற்று, நாகரீகம் மற்றும் கலாச்சார உறவுகளில் வலுவான நட்புறவை கொண்டுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஹரியானாவின் சந்தி மந்திரில் உள்ள கமான் மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் குறித்து அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் 41 வயதான மனைவி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு பொருத்தப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. இது கருணை மற்றும் தேச ஒற்றுமையின் உதாரணமாக திகழ்வதாக அது கூறியுள்ளது. நாட்டில் உறுப்பு தான கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து உறுதிபூண்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான ஆண்டு மருத்துவ பரிசோதனை இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கிறார். ரசாயனங்கள், நச்சுப் பொருட்கள், கனரக இயந்திரங்களை கையாளுதல் உள்ளிட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வயது உச்சவரமின்றி மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும்

0: அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29 தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நேற்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து 118 உறுப்பினர்களின் ஆதரவோடு பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சிகளில் அக்கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஆனால் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி, தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆதரவு கோரி தங்கள் கட்சிக்கு தாவேக்கா கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதுகுறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் இன்று தெரிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதற்கிடையே திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. இதற்கிடையே மாநிலத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சில மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சுட்டெரித்த வெயில் மீண்டும் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தொடர்ந்து மக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த சூழலில் திடீரென தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், இடையால், குத்துக்கல், வலசை, இலத்தூர், தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், சிந்தாமணி, மேலகரம், வல்லம், இளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோச நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் காலையில் சுட்டெரித்த வெயில் மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மேல் வெப்பம் பதிவான நிலையில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இம்மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான பங்களாதேஷின் வர்த்தக ஒப்பந்தம் ஒருதலைபட்சமானது என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்த் அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26 தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரியில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் நிறைவை ஒட்டி அங்குள்ள இஷ்ட சித்தி திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன்

0: பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் தைவானின் சங் ஹவ் குவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், வர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் 2வது சுற்றில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை இப்போட்டி தியாக்ராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். மழைநீர் சேமிப்பு மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி. வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
3: சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்கு நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றுவது மிகவும் அவசியம். இன்றைய நவீன உலகில் பெருகி வரும் மக்கள் தொகை மற்றும் இயற்கை வளங்களின் தட்டுப்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொள்ளும்போது மழைநீர் சேமிப்பு மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி ஆகிய இரண்டும் தவிர்க்க முடியாத தேவைகளாக மாறியுள்ளன. இவை வெறும் சேமிப்பு முறைகள் மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியினருக்கான பாதுகாப்பு அரண்களாகவும் விளங்குகின்றன. மழைநீர் சேமிப்பு என்பது வான் மேகங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய தூய்மையான நீரை வீணாக்காமல் நிலத்தடியில் அல்லது தொட்டிகளில் சேமிப்பது ஆகும். கோடை காலங்களில் லாரிகள் மூலம் அதிக விலை கொடுத்து நீர் வாங்குவது, அதிக பணம் கொடுத்து தண்ணீர் கேன்கள் வாங்குவது என்பதை குறைக்கலாம். கிணறு அல்லது ஆழ்துளை கிணற்றின் நீர்மட்டம் உயர்வதால் மின் மோட்டர் பயன்படுத்துவதற்கான செலவையும் இதன் மூலம் குறைக்க முடியும். நிலத்தடி நீரின் உவர்ப்புத்தன்மை குறைந்து நல்ல குடிநீர் கிடைக்கும். ஒரு பகுதியில் உள்ள அனைவரும் மழை நீரை சேமித்தால் அந்த ஊரின் நிலத்தடி நீர்மட்டம் ஒட்டுமொத்தமாகவே உயரும். சாலைகளில் நீர் தேங்குவதை தடுத்து மழைக்காலங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் தொற்று நோய்களையும் இது குறைக்க உதவும். வேகமாக ஓடும் மழை நீர் மண்ணின் மேலடுக்கை அரித்துச் செல்வதையும் தடுக்க முடியும். வறட்சி காலங்களிலும் தாவரங்கள் மற்றும் மரங்களுக்கு தேவையான ஈரப்பதத்தை நிலத்தடி நீர் மூலம் நம்மால் மீண்டும் அதனை வழங்க முடியும். சூரிய சக்தி மின் உற்பத்தி பயன்பாடு வரும் காலங்களில் இன்னும் அதிகரிக்க வேண்டும். பொதுமக்களிடையே மிகுந்த விழிப்புணர்வை தொடர்ந்து அரசாங்கங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்த போதிலும் கூட சூரிய சக்தி மின் உற்பத்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஒளியை சோலார் பேனல்கள் மூலம் மின்சாரமாக மாற்றுவதே சூரிய சக்தி மின் உற்பத்தி ஆகும். மாதந்தோறும் செலுத்த வேண்டிய மின் கட்டணத்தை பெருமளவு நாம் மிச்சப்படுத்தலாம். பொது மின் விநியோகத்தில் தடை ஏற்பட்டாலும் சூரிய சக்தி மூலம் தொடர்ந்து மின்சாரத்தை நம்மால் பயன்படுத்த முடியும். சோலார் பேனல் அமைக்கச் செய்யும் செலவு சில ஆண்டுகளில் மின் கட்டண சேமிப்பு மூலம் திரும்ப கிடைத்துவிடும். வீடுகளிலேயே மின்சாரம் தயாரிப்பதால் அரசின் மின்சார விநியோக கட்டமைப்பு மீதான

0: சுமையும் இதன் மூலம் குறைகிறது. சோலார் பேனல் தயாரிப்பு, பராமரிப்பு மற்றும் விற்பனை சார்ந்த துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளும் பெருகும் சூழல் ஏற்படும். நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் போது வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற நச்சு வாயுக்கள் சூரிய சக்தியில் இல்லை. அதனால் சுற்றுப்புற சூழலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இது ஒரு சுத்தமான எரிசக்தி, கிளீன் எனர்ஜி என்பதால் ஓசோன் படலம் இதனால் எவ்வித பாதிப்புக்கும் ஆளாவதில்லை. நீரின்றி அமையாத உலகு மற்றும் இயற்கையே வாழ்வின் ஆதாரம் என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நம் வீட்டில் மழைநீர் சேமிப்பை ஒரு கடமையாகவும் சூரிய சக்தி பயன்பாட்டை ஒரு பழக்கமாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது நம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாம் வாழும் பூமியை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக ஒப்படைக்க உதவும் மிகச்சிறந்த வழியாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மழைநீர் சேமிப்பு மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி. வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள். வழங்குபவர் ஆர்ஜே சிவகங்காவதி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:05. சிந்தனை மலர். ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த நாளான இன்று அவரின் சிந்தனை வரிகள். உங்கள் அன்பை எப்பொழுதும் ரகசியமாக வைத்திருக்காதீர்கள். ஒவ்வொரு முறையும் நல்ல நல்ல செயல்கள் மூலம் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். இது ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் சிந்தனை. மீண்டும் அவரின் சிந்தனை வரிகள் நம் நினைவிற்கு. உங்கள் அன்பை எப்பொழுதும் ரகசியமாக வைத்திருக்காதீர்கள். ஒவ்வொரு முறையும் நல்ல நல்ல செயல்கள் மூலம் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:02. இனி கேட்கலாம் புதுவை புதுமை.
1: சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனிக்க வேண்டிய சட்ட விதிமுறைகள் குறித்து கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் என் ஜவஹர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: இப்ப சொத்து வாங்குறப்ப மூலப்பத்திரத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் பாருங்கன்றாங்க. அந்த மூலப்பத்திரங்கிறது வந்து 30-40 வருஷம் அது ஒரு 10-10 மாதம் அதுல வேற என்ன கவனிக்க,
3: அதாவது அந்த மூலப்பத்திரத்தை எதுக்கு பார்க்க சொல்றாங்க அப்படின்னும் போது இவங்க வந்து ஒரு ஒப்பந்தத்தின் மூலயமாக அந்த சொத்து வந்திருக்கா இல்லை ஒரு அரசாங்கம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்த இவங்க வந்து மறைமுகமாக

0: ஆவணமாக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை அந்த சொத்து வந்து அன்ரெஜிஸ்டர்டு வில் அப்படின்னு சொல்லுவாங்க, பதிவு செய்யப்படாத ஒரு உயில் சாசனத்தின் மூலயமா உருவாக்கப்பட்டிருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அந்த சொத்தை வந்து நீங்கள் வாங்கும் பொழுது அதன் பின்னாடி வர சொத்துக்கு சம்மந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதுக்காக தான் இந்த மூலாதார பத்திரம். மூலாதார பத்திரம்ன்றது இப்போ நீங்கள் வாங்கும்போது எந்த அளவுக்கு ஒரு கிரய பத்திரம் தெளிவாக எழுதப்படுதோ அதே மாதிரி இதற்கு முன்னாடி இருக்கிற ஆவணமும் இதற்கு முன்னாடி இருக்கிற ஆவணமோ ஒரு 3-4 ஆவணங்களை நீங்கள் பரிசீலனை பண்ணும்பொழுது அதில் வந்து தெளிவாக இருக்கு இடத்துல வந்து நீங்க வாங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அரசாங்கத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடம் அது வந்து வெறும் பட்டாவாக வழங்கப்பட்டது, இது ஒரு சமூக மக்களுக்காக அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலாம் வரும்போது இந்த சொத்தோட உரிமையாளர் இதை வாங்கியிருந்தாலும் அதை இழக்க நேரிடும். அதனால இதெல்லாம் வந்து மூலப்பத்திரம் வரைக்கும் பார்க்கறது முக்கியமான விஷயம்.
1: இப்ப ஒரு பிளாட்டோ அல்ல வந்து ஒரு கட்டின வீடோ பேங்க் லோன்ல நம்ம வாங்குறோம் அப்படின்னா சில பேர் சொல்றாங்க, ஏங்க இந்த ஈசி பார்க்கறது இந்த மூலப்பத்திரம் இதெல்லாம் வந்து நம்ம வேலை இல்லை, எல்லாம் பேங்கே பார்த்துக்கும், அவங்களே லாயர்லாம் வச்சுருப்பாங்க, ஏன்னா அவங்க லோன் கொடுக்குறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை?
0: இதில் வந்து 90% உண்மைகள் உண்டுங்க. ஏன்னா வங்கி வந்து ஒரு கடன் வழங்கும்போது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. சொத்தோட உரிமையாளருக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குதோ அதே பொறுப்பு வங்கிக்கும் இருக்குங்க. அந்த வங்கி வந்து உங்களுக்கு ஒரு கடனை கொடுத்துட்டு இதற்கு முன்னாடி ஒரு விற்பனையாளர் வந்து இது அவங்களுக்கு சொந்தமே இல்லைன்ற வந்து ஒரு வழக்கு போட்டாக்கா வங்கியாலையும் போய் திருப்பி அதை வசூல் செய்ய முடியாது. அதனால வங்கிகள் வந்து கூடுமான வரலையும் அவங்களும் ஒரு ஜாக்கிரதையாக கையாள முறை தான் இது. இருந்தாலும் தவறு அவங்க சைட்லையும் நடந்து போயிட்டு ஒரு வாய்ப்புகள் உண்டு. தவறு என்பது யதார்த்தமாக நடக்கக்கூடியதில்லை. கவனமாக பார்க்கும்பொழுது நம்ம அதில் வந்து ஏதாவது ஒரு சிறு பிழை இருந்து இவங்க விட்டு இருந்தாக்கா அதன் அடிப்படையில் வந்து இல்ல வங்கி தான் பார்த்துட்டாங்கன்றதுக்காக நம்ம சொத்துல வில்லங்கம் இல்ல, இல்ல சொத்தை வில்லங்கம் பார்க்க வேண்டாம் அப்படின்றது பொருள் கிடையாது. நம்மளும் தனிப்பட்ட முறையில் அதை பார்க்கணும்.
1: இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்க, தாலுகா ஆபீஸ்ல போயிட்டு இந்த பட்டா சிட்டா அடங்கல் இதெல்லாம் ஒரு தடவை பாத்துருங்க அப்படின்றாங்க. இது எதனால?
0: பட்டா சிட்டா அடங்கல், இது பொதுவாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இதனுடைய அர்த்தங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல பட்டானா என்னன்னு சொல்கிறாங்க, சிட்டானா என்ன அடங்கல் தான். அடங்கல் என்பது முதல் விஷயங்க. இப்போ அந்த ஒரு நிலமாக இருக்கிற இடத்துல யார் பயிர் வைத்து கொண்டு இருக்கிறாங்களோ, யார் பயிர் செய்கிறாங்களோ அதை போய் அந்த சம்மந்தப்பட்ட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லப்பட்ட விஏஓ மனையக்காரரிடம் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு அடங்கல் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனையக்காரர் வந்து அந்த இடத்தை ஆய்வு செய்து அவர் ஒரு அடங்கல் வழங்குவார். அடங்கல் என்பது தற்போது அந்த சொத்து யார் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அதாவது சொத்தோட உரிமையாளர் தான் அதை செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ நான் பார்த்துக்கிறேன் என் சார்பில் யாராவது ஒருத்தர் இந்த நீங்கள் பயிர் வைங்க, ஒரு குத்தகை வச்சிருப்பாங்க. அப்போ அதில் குத்தகைதாரராக இவர் வந்து இந்த இடத்துல இந்த குத்தகைக்கு இந்த பயிர் செய்துட்டு வரார், எந்த வகையான பயிரும் செய்கிறாருன்னு வழங்கப்படுற முதல் ஆவணம் தாங்க அடங்கல். அதற்கப்புறம் வந்து பட்டா. பட்டா என்பது பயிர் செய்பவருக்கு வழங்கப்படுவதில்லை, உரிமையாளருக்கு பெயருக்கு வழங்கப்படுவது, அதற்கு பெயர் தான் பட்டா. பட்டா என்பது இந்த சர்வே நம்பர்னு சொல்லுவாங்க, ஒரு நம்பர் இருக்குங்க, அந்த சர்வே நம்பர் கூடிய இந்த எக்ஸ்டென்ட் அந்த இடத்தினுடைய வகைப்பாடும் அளவும் குறிப்பிட்டு வழங்கப்படுறது தாங்க பட்டா. சிட்டா என்பது அந்த மொத்த கிராமத்தையும் சேர்ந்தது தான் சிட்டா. இதுதான் அந்த வகை.
1: ஒரு நிலமோ இல்லை ஒரு வீடோ ஒரு சொத்து வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல வந்து இந்த சேல்ஸ் அக்ரிமெண்ட் போட்டுங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன சார்?
0: அதாவது இப்போ நம்ம ஒரு சொத்தை வந்து நம்ம பார்க்குறோங்க, நமக்கு பிடிச்சிருக்குது, அந்த சொத்தை வந்து நம்ம வாங்கணும்னு டிசைட் பண்ணும்பொழுது அது சம்மந்தமாக தான் நமக்கு வந்து தொகை இல்லை, அந்த விற்பனை வாங்கிறதுக்கு நம்ம தொகை குறையிற பட்சத்தில் நம்ம ஏதாவது வங்கி மூலயமா கடன் பெறுறதுக்கோ இல்லாத ஒரு முயற்சி செய்கிறோம், இல்லை ஒரு காலதாமதம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரைய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், இல்லை சேல் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறது. இந்த சேல் அக்ரிமெண்ட்னா நீங்கள் கொடுக்க விருப்பப்படுறவர்கிட்டையும் வாங்க போகிறவரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டுக்கிற ஒரு ஒப்பந்தம். இது சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்படணும், பதிவு செய்யப்பட்டால்தான் இதை நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்ய முடியும், ஒரு வேளை உரிமையாளரோ இல்லை வாங்குபவரோ ஏமாற்றும் பட்சத்தில். இப்போ இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன முக்கியமாக குறிப்பிட்டிருக்கணும்னா இந்த இடத்திற்கு எவ்வளவு தொகை நாங்கள் மொத்தமாக பேசி முடித்து கொண்டோம், அதில் நான் தற்போது எவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்குறேன், மீதம் உள்ள தொகையை நான் எத்தனை காலத்திற்குள் கொடுத்து விடுகிறேன். இது 11 மாதத்துக்குள்ளாக இருந்தாக்கா பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் 11 மாதத்துக்குள்ளார ஒரு காலமாக இருந்தாலும் பதிவு செய்தால்தான் இதை ஸ்பெசிக் பர்ஃபார்மன்ஸ் இதுபடி நம்ம ஒரு வழக்காக தாக்கல் செய்ய முடியும். இந்த கிரையின் உடன்படிக்கையில் இந்த மூணு விஷயங்கள் முக்கியமாக இருக்கணுங்க. ஒப்பந்த காலம், மொத்த தொகை, பேசிய தொகை எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குறோம், மீதமுள்ள தொகை எத்தனை நாட்குள்ளே கொடுத்துறோம். இப்போ இந்த மாதிரி கொடுக்க தவறுற பட்சத்தில் நம்ம அதை மறுபடியும் கால நீட்டிப்பு கேட்டு வாங்கிக்கிறதுக்கு அது ஒரு வழக்கம் இருக்குது, அதுவும் நம்ம வாங்கிக்கலாங்க. இல்லை இது மாதிரி இவர் வந்து தொகை கொடுக்க மாட்டாருனாக்கா ஒப்பந்ததாரர் முதல்ல இருக்கிறவர் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நான் வேறு யாருக்காவது விற்பனை செய்கிறேன்ட்டு

0: அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படுற கட்டணத்தை தவிர எதுவும் நீங்க கூடுதலா செலுத்தப்பட வேண்டாம். அதை தாண்டி முத்திரைத்தாள் ஸ்டாம்ப் என்பது எவ்வளவு வாங்கணும்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அதுவும் இப்ப ஆன்லைன்லயே எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. இப்ப முத்திரை தீர்வை வந்து ஒரு சில பத்திரங்களுக்கு 1%, ஒரு சில பத்திரங்களுக்கு 2%, ஒரு சில பத்திரங்கள் 8%, அந்த மாதிரி ஒரு ஒரு வகையா பிரிச்சிருக்காங்க. அது போக பதிவு கட்டணும். இதற்கு போக நீங்க டாக்குமெண்டேஷனுக்காக ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஃபீஸ்னு அதுவும் அரசாங்கத்தில் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 500 ரூபாய், 1000 ரூபாய் தான் அதிகபட்ச தொகை. அதையும் நீங்க செலுத்திட்டு நீங்க பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். பத்திரப்பதிவு பண்ணும்பொழுது உரிமையாளரும் கிரயம் வாங்குறவரும் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கணும். முக்கியமான விஷயம் சாட்சி. சாட்சி என்பதை எல்லாருமே வந்து சும்மா அந்த நேரத்துக்கு யாராவது வாங்க அப்படின்னு, சாட்சியை தயவு செய்து சரியான ஆளாக சூஸ் பண்ணி கரெக்டாக கூப்பிட்டு போங்க. உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது அந்த சாட்சி சொல்லும் நபர் தான் ஆமாம் நான் உடன் இருந்தேன் என்பதை தெளிவாக சொல்வார். சாட்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான
1: ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம் அது ரொம்ப முக்கியம், அதையும் ரெடி பண்ணிங்க அப்படின்றாங்க. இடம் வாங்குறப்பையும் என்ன சார் அது அப்படின்னா
0: அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம்ன்றது வந்து அதாவது ஸ்கெட்ச் பிளான், அப்ரூவ்டு பிளான். அப்ரூவ்டு பிளான்னா இப்போ நீங்கள் ஒரு பொதுவாக ஒரு வீடு கட்டினாக்கா அரசாங்கத்திட்ட அந்த முறையாக அனுமதி வாங்கிட்டு தான் கட்டடம் கட்டணுங்க. அதாவது அரசாங்கத்தால் ஒரு சில விதிமுறைகள் விரிக்கப்படும். அதாவது இவ்வளோ தூரம் ரெண்டு கட்டடத்துக்கு நடுவில் இடைவெளி விட்டுருக்கணும், முன்பு வந்து எவ்வளோ தூரம் வந்து பார்க்கிங் இடம் விட்டுருக்கணும், பின்னாடி வந்து எவ்வளோ இடம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அந்த விதிமுறைகளை பின்பற்றணுன்றதுக்காக தான் இந்த பிளான் போட சொல்கிறது. இதை மக்கள் வந்து எதாவது தவறாக புரிஞ்சுக்கிட்டு இதை பிளான் வாங்கினா நமக்கு அதிகமாக வரி போட்டுடுவோம். எப்படி இருந்தாலும் அந்த வீடு கட்டி முடித்தவுடன் அந்த வீட்டிற்கான வரி போடும்போது களப்பணி செய்வதற்கு அந்த பில் கலெக்டர் கண்டிப்பாக வந்து வீட்டை ஆய்வு செய்வார்கள், அளவீடு செய்வார்கள். அதனால் நீங்கள் கட்டினது எதுவுமே மறைக்க முடியாது. மக்களாக அவங்களே நம்மளே வந்து அந்த பிளான் அப்ரூவ்டு வாங்கிட்டாக்கா பிற்காலத்தில் அந்த வங்கிக்கு போய் அதை கடன் வாங்கும்பொழுது இது அப்ரூவ்டு பிளானா, இதை வந்து பதிவு செய்யப்பட்டு உள்ளதான்னு கேட்பாங்க. அப்படி அப்ரூவ்டு பிளானாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வரும். அப்படி இல்லை என்றால் கட்டி முடிக்கப்பட்ட கட்டடத்துக்கு அப்ரூவல் வாங்குறது வந்து இப்போ கிடையாது, முன்பே வாங்கியிருக்கணும். அன்அப்ரூவ்டு பிளானாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் கடன் பெறுறதுக்கு சிக்கல் வரும்.
1: இப்போ ரெண்டு இடம் வந்து பிளாட் போடுறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு இடத்துல வந்து இந்த டிடிசிபி அப்ரூவல் இல்லை அதனால் பிளாட் போட்டு விற்கிறாங்க, இன்னொரு இடத்துல இந்த டிடிசிபி அப்ரூவல் இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த டிடிசிபினா என்ன, அதனால வந்து வாங்குறவங்க விற்கிறவங்க இதுகளுக்கு என்ன லாபம் நஷ்டம்?
0: அதாவது ஒரு இடத்துக்கு வந்து நகரமைப்பு பண்ணும்போது ஒரு சில பொது விஷயங்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்படணும் அப்படின்னு ஒரு வரன்முறை இருக்குங்க. அந்த வரன்முறையை சரியாக கண்காணித்து இந்த வரன்முறையெல்லாம் இந்த லேஅவுட் போட்டவங்க செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்றது தான் சார் இந்த டிடிசிபி. பொது இடத்துக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க், விளையாட்டு திடல், அது மாதிரி சாலையோட நீளம் அகலம், சாலை வந்து குறுகிய சாலையாக இருக்கக்கூடாது, குறைஞ்சபட்சம் வந்து 3 மீட்டர்லேருந்து 7 மீட்டர் வரைக்கும் சாலை, ஒரு குறுக்கு சாலையாக இருந்தாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மீட்டராவது இருக்கணும், 4 மீட்டராவது இருக்கணும்னு ஒரு சில வரன்முறைகள்லாம் இருக்குது. இந்த வரன்முறையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்றது தான் இந்த டிடிசிபிக்காரங்களுடைய முதல் வேலை. அதை அவங்க அப்படி செஞ்சுருக்கிற பட்சத்தில் அந்த பிளானை வந்து அப்ரூவ்டு லே அவுட்டு, அப்ரூவ்டு லே அவுட்னா இது அங்கீகரிக்கப்பட்ட லே அவுட்னு சொல்லி அந்த டிடிசிபி எண் ஒன்று வழங்குவாங்க. அந்த டிடிசிபியின் அடிப்படையில் நம்ம வாங்கும்போது அவங்க இடத்த வந்து நிறைய விஷயங்கள் பொது இடத்துக்காக ஒதுக்கீடு செய்யும்போது அதை வந்து இந்த இடம் வாங்குறவங்களுடைய தலையிலேயே தான் அதை அந்த தொகையை வந்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கீகரிக்கப்படாத மனை பிரிவு விலை கம்மியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட மனை வந்து விலை அதிகமாகவும் இருக்கிறது சாத்தியம் தான். இது இப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன கேட்டாக்கா அங்கீகரிக்கப்பட்ட மனை பிரிவில் வந்து இடம் வாங்குறது நல்லது, இல்லை என்றால் இவங்க மேற்கொண்டு அது சம்மந்தமாக அங்கீகரிக்கப்படாத இடத்துல போய் ஒரு இடம் வாங்கிட்டு வீடு கட்ட போனோம்க்கா பிளாட்டில் வந்து இவங்க திருப்பி அதுக்காக பணம் செலுத்த வேண்டிய நேரம் ஏற்படும்.
1: இந்த தானப்பத்திரங்கிறாங்க, அதில் வந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன?
0: தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த சொத்துடைய உரிமையாளர் நம்ம அப்பாவோ அம்மாவோ அந்த சொத்தை அவங்க உரிமையாளராக வச்சுருக்கிறாங்க, அவங்க காலத்துக்கு இருக்கிறாங்க, ஒரு வயதாகிற காலம் வரைக்கும் அவங்களே வச்சுருக்கிறாங்க, அப்புறம் வந்து ரத்த சொந்தத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த சொத்தை வந்து என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ இந்த பத்திரத்தின் மூலமா எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க தானம் கொடுக்கலாம். இன்னொரு விஷயங்க இதில் பொதுவாகவே சொல்லிடுறேன், இந்த தானம் கொடுத்தவங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போது சமீபத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் என்னென்னா, ஒரு சிலர் இந்த மாதிரி தானம் கொடுத்த பிறகு இந்த பிள்ளைகள் வந்து இந்த பெற்றோரை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்துறதோ இல்லை கவனிக்காமல் விட்டுறதோ ஒரு சூழ்நிலை நடக்கும்போது அப்படிப்பட்ட அந்த தான பத்திரத்தையே ரத்து செய்வதற்கு மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் இருக்குது. பெற்ற பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்காமல் விட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆவணத்தின் மூலயமா தான் அந்த சொத்தை இவங்க அடைஞ்சிக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சொத்தை இவங்க கொடுத்தே இருந்தாலும் அதை ரத்து பண்ணுறதுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம், துணை ஆட்சியருக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு வேளை அவங்க தானம் கொடுத்தது இவங்களுக்கு தெரியாமே அவங்க மறைந்து விட்டார்கள் அப்படின்னாக்கா நீங்கள் இவங்க போய் அந்த இடத்த வில்லங்க பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த தான பத்திரத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு இது உரிமையாகிவிட்டது என்பது அதில் தெரிய வந்தது.
1: இப்போ உயில் எழுதுகிறாங்க சார், அந்த உயிலை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு உயில் எழுதிடுறாரு, அந்த உயில் வந்து பையனுக்கு கூட கிடச்சிருதுன்னு வச்சுக்கலாம், பையன் வச்சுக்கிட்டு இருக்காரு.

0: ஆனால் அப்பா இறந்த பிறகு பார்த்தா பொண்ணு வந்து இல்லை இல்லை எனக்கும் உயில் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ வந்து எது கடைசியாக எழுதுனதோ அதுதான் செல்வன்னு வேற சொல்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமா, இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்லுங்களேன்?
1: அதாவது உயில் என்பது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குங்க. எப்போனா அந்த சம்மந்தப்பட்ட நபர் காலம் ஆயிட்டாருன்னா, ரெண்டு உயில் இருக்குது, அது எந்த காலம் எழுதினாங்க, இதற்கு தான் நான் முன்னாடியே சொன்ன சாட்சி. அந்த உயில் எழுதும் பட்சத்தில் அவர் ஒரு சாட்சியாக யாராவது ஒருத்தரை கூட வைத்து கொண்டு அந்த சாட்சியை, ரெண்டு நபர்கள் இருந்தால் ரொம்ப நல்லது, அந்த சாட்சி போடுற நபர் வந்து ஆமாம் என் கண்ணு முன்னாடி தான் எழுதினார், அவர் சுயநினைவோடு தான் எழுதினார் அப்படின்பதை அவங்க தெரியப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. இன்னொரு விஷயம், இந்த உயில் சாசனத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த உரிமையாளர் ஒரு காலத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த ரெஜிஸ்டர்டு வில்லை கூட எத்தனை தடவை வேணால் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு வில்லு எழுதி வைக்கலாம். அவருக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. அவர் 10 ஆண்டு காலம் இருக்கிறார், 10 உயில் எழுதி வைக்கலாம். ஒரு ஆண்டு காலமும் எனக்கு நான் இந்த பிள்ளைக்கு எழுதுகிறேன், இல்லை நான் மாற்றிட்டேன் இந்த பிள்ளைக்கு எழுதுகிறேன், நான் அதை ரத்து பண்ணுறேன்னு அவருக்கு உரிமையாளருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அந்த ரெஜிஸ்டர்டு வில்லாக இருக்கும் பொழுது நீங்கள் கேட்குறன்ற சட்ட சிக்கல்கள், அந்த உரிமையாளருக்கு வந்து அந்த பொருள் கிடைக்கிறதுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லாமல் கிடைக்குங்க.
0: இவ்வளோ நேரம் சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனிக்க வேண்டிய சட்ட விதிமுறைகள், பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனிக்க வேண்டிய சட்ட விதிமுறைகள் குறித்து கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்குரைஞர் என் ஜவஹர் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் நிதியமைச்சர் திரு கோவான் டுவான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின் போது இந்தியா வியட்நாம் இடையேயான 10 ஆண்டுகால கூட்டாண்மைக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாகவும் மேம்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். புவி அரசியல் சவால்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரம் குறித்து தாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, எரிசக்தி மற்றும் மருந்து உற்பத்தி துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் தரப்பு ஆர்வம் தெரிவித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். சூரிநாம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் போவோவை சந்தித்து பேசினார். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் சூரிநாம் நாட்டு பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, திறன் மேம்பாடு, சுகாதாரம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சூரிநாமின் வளர்ச்சிக்காக கடன் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாடு, சூரிநாம் ராணுவம் மற்றும் அந்நாட்டு காவல்துறைக்கு உதவவும் இந்தியா தயாராக உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். லக்னோவில் பழ ஏற்றுமதியாளர்களுடன் உரையாடிய அவர், சில பிரச்சினைகளுக்கு உடனடி நடவடிக்கை மூலமாகவும் மற்ற விவரங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக தீர்வு காணப்படும் என்று கூறினார். நாட்டின் பழங்கள் உற்பத்தி, அதன் தர மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார்.

தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngiasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29 தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நண்பகல் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிஜேபி சார்பில் 15 பேரும், ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் 14 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அத்துடன் லோக் ஜன்சக்தி கட்சியின் 2 உறுப்பினர்களும், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் சார்பில் தலா 1 உறுப்பினரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து ஆட்சியமைக்கும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக திருவனந்தபுரத்தில் இன்று காலை காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அமைச்சரவை தொடர்பாக கூட்டணி கட்சியினருடனும் பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். மத்தியம் கிராம் என்ற இடத்தில் நேற்றிரவு அவர் காரில் சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது ஓட்டுநர் புத்ததேவ் பெரா காயத்துடன் சிகிச்சைக்காக கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் மக்களின் பத்ம என்ற நிகழ்ச்சியில் இன்று புகழ்பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி பங்கேற்று உரையாடுகிறார். இந்நிகழ்ச்சி இன்று காலை மணி 9:10 ஆகாஷ்வாணி கோல்டு அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் யூடியூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத கட்டமைப்புகள் மீது இந்திய ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்தியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் வியட்நாம் அதிபர் திரு டோலாம் இன்று மும்பை செல்கிறார். அங்குள்ள தேசிய பங்குச் சந்தையை அவர் பார்வையிடுகிறார். பின்னர் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸை சந்தித்து அவர் உரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்தியா வியட்நாம் வர்த்தக கூட்டத்தில் கலந்து கொண்டு வியட்நாம் அதிபர் உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான 14 அம்ச முன்மொழிவுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக ஈரான் கூறியுள்ளது. அதேவேளையில் ஈரானுடனான பேச்சுகள் தோல்வியடையும் பட்சத்தில் ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் இஸ்ரேலி பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு ஆலோசித்ததாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, கர்நாடகாவின் தென்பகுதியின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபாரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதேபோல் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா, தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற்றனர்.
சீனாவில் நடைபெற்று வரும்

சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஷங் ஹவ் ஹுவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர்.

0: போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. July 27 முதல் August 2 வரை இப்போட்டி தியாகராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35 மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா சிகிச்சை முறைகள் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆஸ்துமாவோட சிகிச்சை முறைகள் பத்தி பார்ப்போம். சிகிச்சை முறைகள் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு வகைப்படும். ஒண்ணு வந்து ரிலீவர் அண்ட் கண்ட்ரோல் சொல்லுவோம். ரிலீவர்ன்றது என்னன்னா அப்போதைக்கு குறைக்கணும், அது பேர் தான் ரிலீவர். அதுக்கு மருந்து இருக்கு. இப்போ உங்களுக்கு திருப்பி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்ட்ரோல் சொல்லுவோம், அதுக்கும் மருந்து இருக்கு. முன்னாடி எல்லாமே தனித்தனியா கொடுத்துருந்தாங்க, இப்போ புக வைங்க தெரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது மாதிரி கிடையாது, ரெண்டுமே ஒன்னு சேர்ந்து வந்துருச்சு. ஒன்னு சேர்ந்து வந்த மருந்து தான் நம்ம இன்னேலர்னு சொல்லுவோம். அது நம்ம ரெகுலரா பயன்படுத்தப்படுத்த உங்களுக்கு அப்போதைக்கு பிரச்சனையும் குறையும், உங்களுக்கு பிற்காலத்துல வராம பாத்துக்கும். இது வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு அது தந்த மாதிரி நம்மளுக்கு டோஸும் தடவை எடுக்கிறோமோ அது வேறி ஆகும். பேஷண்ட் மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருது டாக்டர், வீசிங் வருது, மூச்சு வாங்குறது, மற்றபடி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அப்பப்போ எடுக்கிற மாதிரி தான் தேவைப்படும். இந்த இன்னேலர் சொல்லுவோம், ஒரு நெஞ்சரிச்சல் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் போது இந்த ஆஸ்துமா கண்ட்ரோல் ஆகாது. ஸோ கூட இருக்க பிரச்சனையும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆக வாய்ப்பு அதிகம். இதே சிவியர் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, நம்ம கொடுக்குற மருந்து இதுமே கேட்காத நிலைமையிலே ஆயிரும். ஸோ அதுதான் வந்து சிவியர் ஆஸ்துமா. அவங்களுக்கு வேற விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது ட்ரீட்மெண்ட் பேர் தான் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய ட்ரீட்மெண்ட் அணுக்களை குறைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், ஊசி போட்டு ஆன்டிபாடி சொல்ற அந்த அணுக்களை குறைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னா இந்த மருந்து மாத்திரையும் கேட்கல, மேற்கொண்டு அவங்களால வைத்தியம் பண்ண முடியல அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம இந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்றது நம்ம கொடுப்போம். அடுத்த சிகிச்சை முறை பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சிகிச்சை முறைன்னு சொல்லுவோம். ஒருவேளை அவங்களால ரொம்ப மூச்சு வாங்க முடியல, ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க கொலாப்ஸ் ஆயிடுவாங்க, நினைவு இருக்காது, லங்ஸ்ல வந்து காத்து போகாம இருக்கும், பல்ஸ் பார்த்தா பல்ஸ் இருக்காது, சேச்சுரேஷன் பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கும், ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா உடனே வந்து எமர்ஜென்சி பிரிவுக்கு போயிடணும். அவங்க வந்து அதுக்கு தொடர்ந்து புகை வைப்பாங்க, தொடர்ந்து வந்து 20 நிமிஷம் ஒரு தடவை புகை வச்சுட்டே இருப்பாங்க. தேவைப்பட்டா அவங்களுக்கு வென்டிலேட்டர் சப்போர்ட்லாம் வச்சு நம்ம ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எமர்ஜென்சி சிகிச்சை பிரிவுன்னு சொல்லுவாங்க. சிகிச்சை முறைகள் வந்து பல விதமான இருக்கு. ரிலீவர் கண்ட்ரோலர் நான் சொன்ன மாதிரி நம்ம இன்னலர் வச்சு ட்ரீட் பண்றது, அது வந்து ஸ்டேபிள் ஆஸ்மா பேஷண்ட், அவங்களுக்குலாம் வீட்டிலேயே நம்ம இந்த இன்னலர் மாதிரி கொடுப்போம். அதுக்கப்புறம் அதுவும்

0: கண்ட்ரோல் ஆகல அப்படிதான் நம்ம ஊசி மூலியமா ட்ரீட்மெண்ட் பண்றது. அது பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். யாருக்கு பண்ணுவாங்கன்னா சிவியர் ஆஸ்மா இந்த மருந்துக்கும் கேட்காதவங்களுக்கு இந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஊசி மூலியமா நம்ம குணப்படுத்த முடியும். மூணாவது பாத்தீங்கன்னா தீவிர சிகிச்சை முறை. ஒரு கட்டத்துல ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி வர பேஷண்ட்டுக்கு நம்ம எமர்ஜென்சி பிரிவில் அட்மிஷன் போட்டு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு நம்ம நெபலைசேஷன் என்ஐவி அந்த மாதிரி வென்டிலேட்டர் சப்போர்ட் மூலியமா வைத்தியம் பண்றது. அது மாதிரி தீவிர சிகிச்சை பிரிவினால வைத்தியம் பண்றது. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு நண்பர் வந்தார். அவருக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம். தெய்வ பக்தியை விட தேசபக்தி தான் முக்கியம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார். சொல்கிறது மாதிரியே நடக்கவும் செய்வார். உண்மையாகவே தேசபக்தியோடு உள்ளவங்களும் உண்டு, தேசபக்தி இருக்கிறதாக காட்டிக்கிறவங்களும் உண்டு அப்படின்னு நான் ஒரு நாள் சொன்னேன் அவர்கிட்ட. உடனே அவர் எனக்கு ஒரு கதை சொன்னார். போலந்து தேசத்து குட்டி கதையாது. அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருந்திருக்கிறார், ரொம்ப வசதியான ஆள். வசதியில் ஒன்றும் குறைச்சல, இருந்தாலும் அவருக்கு ஒரு தொந்தரவு, வேறு ஒன்றும் இல்லை, பல்லு வலி. ஒரே ஒரு பல்லு சொத்தை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணார். உடனே வேலைக்காரனை கூப்பிட்டார். ஓடி போய் பல் வைத்தியரை அழைச்சிட்டு வா அப்படின்னார். அவன் உடனே ஓடி போய் அழைச்சிட்டு வந்துட்டான். பல் வைத்தியர் வந்து சேர்ந்தார். யாருக்கிட்டேயும் பல்லை காட்டாத இவர் பல்லை காட்டினார் வைத்தியர்கிட்ட. காட்டிதான் ஆகணும். அவர் அதை சோதித்து பார்த்தார். இதை எடுத்து விடுறது தான் நல்லதுன்னார். இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு நாட்டு தளபதி ஒருத்தர் வாசல் பக்கம் இவரை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். அதை பார்த்துட்டார். உடனே ஒரு ஐடியா பண்ணார். அந்த பல் வைத்தியரை பார்த்து, வைத்தியரே, நீங்கள் கொஞ்ச நேரம் அடுத்த அறையில் போய் பேசாமல் இருந்துங்க, நான் கூப்பிடும் பொழுது வரலாம். எடுக்க வேண்டிய பல் இது தான், அதை நல்லா பார்த்துங்க அப்படின்னு விட்டார். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த ரூமுக்கு போய் உக்காந்துக்கிட்டார். அந்த அடுத்த நாட்டு தளபதி உள்ளே வந்தார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தார் இவர். அப்போ இவர் சொன்னார், நீங்கள் உங்கள் நாட்டிலெல்லாம் எல்லாருக்கும் தேசபக்தி இருக்கிறதா காட்டிக்கிறீங்க, ஆனால் உங்களை விட எங்களுக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம். அதை இப்போ கூட என்னால் நிரூபிக்க முடியும்னார். எப்படி நிரூபிப்பீங்கன்னு கேட்டார் அந்த தளபதி. இதை பாருங்கள், எங்கள் தேசபக்தியை காட்டுறதுக்காக நாங்கள் எதை வேணும்னாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். உங்களால் செய்ய முடியாததை கூட நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னார் இவர். அடடி, அப்படியா, எங்கே செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னார் அந்த தளபதி. உடனே அவர் அந்த பல் வைத்தியரை அழைச்சிக்கிட்டு வர சொன்னார். பக்கத்து ரூமில் இருந்து அவர் வந்து சேர்ந்தார். இதை பாருங்கள், இப்போ என்னுடைய தேசபக்தியை காட்டுறதுக்கு ஆசைப்பட்றேன், அதுக்காக என்னோடய பல்லில் உன்னை வந்து தியாகம் பண்ண விரும்புகிறேன். என்கிட்ட இருக்கிற பல்லில் உன்னை தியாகம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன், அதனால் என் பல்லில் உன்னை பிடுங்கி எடுத்துருங்கோ அப்படின்னார். பல் வைத்தியர் புரிஞ்சுக்கிட்டார். கரெக்டாக அந்த சொத்த பல்லை பிடுங்கி எடுத்துட்டார். இதை பார்த்த உடனே அந்த அடுத்த நாட்டு தளபதிக்கு ரோஷம் வந்துட்டது. நிமிர்ந்து பார்த்தார். இதோ பாருங்கள், நானும் தேசபக்தியில் உங்களை விட ஒன்றும் குறைஞ்சி போயிடல, நானும் எதை வேணாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், வைத்தியரே இங்கே வாங்கன்னு வைத்தியரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், அவர் வந்து ஒரு பல்ல தானே தியாகம் பண்ணார், நான் எங்கள் நாட்டுக்காக ரெண்டு பல்ல தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், என்கிட்ட ரெண்டு பல்ல பிடுங்கி எடுத்துருங்கன்னார். வைத்தியர் பார்த்தார். அவருக்கு என்ன, அவருக்கு வலிக்க போகுது, இருக்கிறதுல நல்ல பல்லாக பார்த்து ரெண்டை பிடுங்கி எடுத்துட்டார். பார்த்தீங்களா எப்படி என்னோடய தேசபக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொக்க பல்லோடு எழுந்திரிச்சு அவர் போயிட்டாராம் அந்த தளபதி. இதுதான் அந்த நண்பர் சொன்ன குட்டி கதை. யோசித்து பாருங்கள், தேசபக்தியை எப்படியா காட்டிக்கிறது? விளம்பரத்துக்காக காட்டப்படுகிற தேசபக்தி இப்படி வீணாக தான் போகும். உண்மையான தேசபக்தி இருந்தால் தான் சுதந்திரத்தினுடைய அருமையை நாம் உணர முடியும். வெயிலின் அருமை நிழலில் தெரியுங்கிறது மாதிரி ஜனநாயகத்தின் அருமை சர்வாதிகாரத்தில் தான் தெரியும். சர்வாதிகார நாட்டில் இருந்த ஒருத்தருக்கு பல்வலி வந்துட்டு தான், உடனே அவர் அங்கேருந்து புறப்பட்டு பக்கத்தில் இருந்து

0: ஒரு ஜனநாயக நாட்டுக்கு வந்துட்டார். வந்து ஒரு பல் டாக்டரை பார்த்தாராம். எனக்கு வைத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாராம். ஏங்க, உங்கள் நாட்டில் பல் டாக்டர்கள் யாரும் இல்லையா? இதுக்காக அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே அப்படின்னு இவர் கேட்டிருக்கார். அப்போ அவர் சொன்னாராம், எங்கள் நாட்டில் வந்து பல் டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் அங்கே வந்து எங்கள் வாயை திறக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னாராம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
3: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35. வணக்கம் நேயர்களே, கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி நகர் உலா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரினை ஒளி உலா வந்து கொண்டிருக்கும் நகர் உலா நிகழ்ச்சியில் இன்று நாம் ஒளி உலா வரப்போவது மிதக்கும் நகரம் என அழைக்கப்படும் லோக்டக் ஏரி. இந்தியாவின் வடகிழக்கு எல்லையில் அமைந்துள்ள அழகிய மணிப்பூர் மாநிலத்தின் இதயத்தில் ஓர் இயற்கை அதிசயம், அதுதான் மிதக்கும் நகரம் என்று அன்போடு அழைக்கப்படும் லோக்டக் ஏரி. இந்த ஏரி சாதாரண நீர்நிலையாக இல்லாமல் உயிரோட்டம் கொண்ட மிதக்கும் நிலப்பரப்புகளால் ஆன ஒரு தனித்துவமான உலகமாக உள்ளது. இயற்கையின் அதிசயங்களையும் மனித வாழ்க்கையின் எளிமையையும் ஒருங்கே காட்டும் இந்த இடம் சுற்றுலா பயணிகளுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஒரு பொக்கிஷமாக திகழ்கிறது. இந்த அற்புதமான இடத்தினை பற்றி நகர் உலா நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் அன்னபூரணி திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்திகள். இஸ்ரோ ஆய்வு மையம் கீழ் செயல்படும் திரவ உந்து சக்தி அமைப்பு மையத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சயின்டிஸ்ட் மற்றும் இன்ஜினியர் பிரிவில் மொத்தம் 6 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி: சயின்டிஸ்ட் பணிக்கு பிஇ, இன்ஜினியர் பணிக்கு பிடெக். வயது: 12/5/2026 படி 18-28 வரையிலும், இன்ஜினியர் பணிக்கு 18-30 வயது வரையிலும் இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை: எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்க முறை: ஆன்லைன் மூலம். விண்ணப்ப கட்டணம் ₹750. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/5/2026. மேலும் விவரங்களுக்கு ipsc.gov.in என்ற இணையதள முகவரியில் காணலாம். மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி: இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் டாடா ஆராய்ச்சி மையத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு. இன்ஜினியர் 2, ட்ரெயின்மேன் 3, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 1, லைப்ரரி ட்ரெயினர் 3, ஒர்க் அசிஸ்டன்ட் 2 என மொத்தம் 11 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி: 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ. வயது: 16/5/2026 அன்று உள்ளபடி 18-28 வரை. தேர்ச்சி முறை: எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்க முறை: ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 16ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு tifr.res.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நேயர்கள் இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசையில் நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் மிதக்கும் நகரம் லோக்டக் ஏரி பற்றி தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். லோக்டக் ஏரி இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் கொண்ட நீர்நிலையாகும். சுமார் 287 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிந்துள்ள இந்த ஏரி மழைக்காலத்தில் 500 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு விரிந்து இருக்கும். இந்த லோக்டக் ஏரி மணிப்பூரின் பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிக முக்கியமானது. இந்த ஏரி ஏன் மிதக்கும் நகரம் என்று அழைக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஏரியின் முக்கிய தனிச்சிறப்பு பூம் டீ என அழைக்கப்படும் மிதக்கும் தாவர தொகுதிகளாகும். இவை நீரில் மிதக்கும் தீவுகளைப் போல தோற்றமளிக்கின்றன. இதனால்தான் இந்த ஏரி மிதக்கும் நகரம் என அழைக்கப்படுது. பாடல் கேட்கலாம் அயலான் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு பின் நகர் உலா நிகழ்ச்சியில் லோக்டக் ஏரி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நகர் உலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளப் போவது நடனமாடும் மான். லோக்டக் ஏரியின் ஒரு பகுதியாக உலகின் ஒரே மிதக்கும் தேசிய பூங்கா அமைந்துள்ளது. அதுதான் கெய் புல் லாம்ஜாவோ தேசிய பூங்கா. இந்த பூங்கா அரிய வகை மான் இனமான சங்காய் மான் வாழும் ஒரே இயற்கை வாழ்விடமாகும். இந்த மான் நடனமாடும் மான் என அழைக்கப்படுகிறது. ஏன்னா இது மிதக்கும் பூம்பிகளின் மீது மெதுவாக நடப்பது ஒரு நடனத்தை போல தோன்றுமாம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் ஜோ திரைப்படத்தில் இருந்து.

0: நேரம் 7:51 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் நகர் உலா. லோக்டக் ஏரியை சுற்றியுள்ள மக்கள் இந்த ஏரியுடன் மிக நெருங்கிய உறவை பகிர்ந்து கொள்கிறார்கள். பலர் பூம் ஷாங்க் எனப்படும் மிதக்கும் குடில்களில் வாழ்கின்றனர். மீன்பிடி தொழில் இவர்களின் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது. நீரின் மேல் அமைந்துள்ள இந்த குடில்கள் ஒரு சிறிய மிதக்கும் கிராமம் போல தோன்றுகின்றன. இதுவே இந்த இடத்தை மிதக்கும் கிராமம் எனவும் அல்லது மிதக்கும் நகரம்னு அழைக்க காரணமாக இருக்கு. பாடல் கேட்கலாம், ஓ மை கடவுளே திரைப்படத்தில் இருந்து.
1: Yeah.
2: Okay, let's

இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் நாம் ஒளி உலா வந்து கொண்டிருப்பது லோக்டக் ஏரி. இந்த ஏரி இயற்கையின் ஒரு அற்புதமாக இருந்தாலும் பல சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்கிறது. நீர்மட்டம் வேறுபடுவதால் ஏற்படும் மாற்றங்கள், மனித செயல்கள் மற்றும் மாசுபாடு ஆகியவை பூம்பிகளின் இயற்கை சமநிலையை பாதிக்கின்றன. லோக்டக் ஏரி, அபிவிருத்தி ஆணையம் போன்ற அமைப்புகள் இந்த ஏரியை பாதுகாக்க முயற்சித்து வருகின்றன. லோக்டக் ஏரி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சொர்க்கம் போன்ற இடம். சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம் இந்த ஏரியில் காண்பது ஒரு மறக்க முடியாத அனுபவமாகும். படகு சவாரி மற்றும் இயற்கை அழகை ரசித்தல் போன்றவை இங்கு முக்கியமான அனுபவம். இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் ஒளி உலாவாக அழைத்து சென்ற இந்த மிதக்கும் நகரம் என அழைக்கப்படும் லோக்டக் ஏரி இயற்கையின் ஒரு அற்புத சின்னமாகும். இது ஒரு சுற்றுலா இடம் மட்டுமல்ல, மனிதன் மற்றும் இயற்கை இணைந்து வாழும் இடமாக திகழ்கிறது. இன்னும் பல அற்புதமான இடங்களுடன் மீண்டும் நகர் உலா நாளை காலை 7:35 வரும் பாடலுடன் இன்றைய நகர் உலா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடல்

0: பாதையாய் மாறும்.
1: சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவை இந்தியா இன்று கொண்டாடுகிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கடந்த ஆண்டு மே 7 இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டிற்கும் அதன் அழிவற்ற இராணுவ ஆற்றலுக்கும் ஆபரேஷன் சிந்தூர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றும் திகழ்கிறது. வியட்நாம் அதிபர் திரு டோலாம் அவர்கள் தமது 3 இந்திய பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று மும்பைக்கு வருகிறார். நேற்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடன் நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் உள்ள மாவட்டங்களை உள்ளடக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் சென்று வருவது மேலும் எளிமையாகும் என்று தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க அரசு உறுதியாக உள்ளது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற ஃப்ரூட் ஹொரிசான் 2020 என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாட்டில் பழ உற்பத்தி, தர மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை இந்நிகழ்ச்சி நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நாளை சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற உள்ளதாக அம்மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த மனநலம், குழந்தைகள் அறுவை சிகிச்சை, இருதயம், நரம்பியல் உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க உள்ளதாகவும் இந்த வாய்ப்பை காரைக்கால் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
4: ஆகாஷ்வாணி தகைசால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள்.
5: தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறது வான்புகழ் தந்த வள்ளுவம். இவ்வுலகில் தோன்றியவர்கள் புகழ்பட வாழ்வதற்கான பல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதே பொய்யில் புலவர் வலியுறுத்துவது. இந்திய திருநாடு பல்வேறு தலைவர்களையும் அறிஞர்களையும் இவ்வுலகிற்கு கொடையாக தந்துள்ளது. உலக அரங்கில் இந்திய திருநாட்டின் பெருமைகளை பறைசாற்றும் பலருள் ஒப்பாரும் மிக்காரும் மற்ற ஒருவர் குருதேவ் என அறியப்படும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இன்று மே 7 கவிஞர், அறிஞர், கல்வியாளர், ஓவியர், இசையமைப்பாளர், இயற்கை நேசர் என பன்முகம் கொண்ட விஸ்வகுரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த நாள். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1861 மே 7 வங்காளத்தின் கல்கத்தா நகரில் தேவேந்திரநாத் தாகூர், சாரதா தேவி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். கல்வி மற்றும் பொருளாதார நிலையில் சிறந்து விளங்கிய குடும்பத்தில் பிறந்த தாகூர் அவர்கள் முறையான பள்ளிக்கல்வியில் பெரிதும் நாட்டம் இல்லாதவராக இருந்தார். தனியாக ஆசிரியர்களை நியமித்து வானியல், கணிதம், அறிவியல், சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்றவற்றை பயின்றார். தனது 8 வயதிலேயே கவிதை மற்றும் நாடகம்

எழுதும் ஆற்றல் கொண்டிருந்தார். தன்னுடைய 16வது வயதில் பானு சிம்ஹா என்கிற புனைப்பெயரில் தனது முதல் கவிதை நூலினை வெளியிட்டார். சட்டக்கல்வி பயிலும் நோக்கில் லண்டனுக்கு சென்றார். லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் சேர்ந்து சட்டம் பயின்றார். ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த், ஷெல்லி, கோதே, கீட்ஸ் ஆகியோரின் எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். சட்டப்படிப்பினை முழுமையாக முடிக்காமலேயே இந்தியா திரும்பினார். வால்மீகி பிரபிதா என்கிற தனது முதல் நாடகத்தை 1881 ஆண்டு தனது 20வது வயதில் எழுதினார். ராஜா ஓ ராணி, விசர்ஜன் போன்ற இவரது நாடகங்கள் மிகவும் புகழ்பெற்றவை. கவிதைகள், நாடகங்கள் மட்டுமின்றி சிறுகதைகளும் எழுதும் திறன்மிக்கவர் தாகூர். வங்க மொழியில் தாகூர் எழுதிய கல் பகுச்சா என்ற 80 சிறுகதைகளுடைய தொகுப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 1901 ஆண்டு வெளியிடப்பட்ட நை வேதியா, 1906 ஆண்டு வெளியிடப்பட்ட கேயா, ரவீந்திர சங்கீத் என்றழைக்கப்படும் தாகூரின் 2230 பாடல்களின் தொகுப்பு போன்றவை சிறந்த படைப்புகளாக இன்றளவும் போற்றப்படுகின்றன. சங்கீத கல்பதரு என்ற இசை நூலில் இந்திய ஆன்மீகத்தின் கலங்கரை விளக்கமாய் திகழும் சுவாமி விவேகானந்தர் கவிகுரு தாகூரின் பாடல்களையும் தொகுத்துள்ளார். தாகூர் தனது சிறந்த நண்பரான விவேகானந்தருக்கு மெட்டமைத்து பாடல்களை பாடும் பயிற்சியை தந்துள்ளார் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். தாகூர் அவர்களின் எழுத்தாற்றலுக்கும் இந்திய இலக்கிய தரத்திற்கும் மணிமகுடம் வைத்தார்போல் கீதாஞ்சலி என்கிற தாகூர் அவர்கள் எழுதிய பாடல்களின் தொகுப்பிற்கு 1913 ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. வங்க மொழியில் எழுதப்பட்ட கீதாஞ்சலி 157 பாடல்களை கொண்ட முதல் பதிப்பாக 1910 ஆண்டு வெளியிடப்பட்டது. கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பு 1912 ஆண்டு இந்தியன் சொசைட்டி ஆஃப் லண்டன் என்னும் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. தாகூர் அவர்களே வங்க மொழி கீதாஞ்சலியை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தார். WB ஈட்ஸ் என்பவரின் உதவியோடு கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை மேலும் மெருகேற்றினார் தாகூர். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர், முதல் ஆசியர், முதல் ஐரோப்பியர் அல்லாத ஒருவர் என பல்வேறு பெருமைகளை இந்தியாவிற்கும் தாகூருக்கும் கொணர்ந்து சேர்த்தது கீதாஞ்சலி என்றால் மிகையல்ல. கீழே நாடுகளின் பாரம்பரியத்தினையும் ஆன்மீக சிந்தனைகளையும் மேலை நாடுகளின் அறிவியல் சிந்தனைகளோடு இணைத்து தனது எழுத்துக்களை வடிவமைத்தவர் தாகூர். அறிவியலும் ஆன்மீகமும் ஒரு சேர இணைந்து செயல்படும் போது கிடைக்கப்பெறும் நன்மை அளவிடக்கரியது. நில எல்லைகளின் அடிப்படையில் மட்டுமின்றி தனி மனிதனின் மனங்களிலும் ஆத்மார்த்தமான ஒற்றுமை ஏற்பட வேண்டும். இந்திய ஒற்றுமை என்பது இந்திய மனங்களின் ஒற்றுமை என்பதை வலியுறுத்தியவர் தாகூர். வங்கப்பிரிவினை சமயத்தில் பொன்னான வங்காளம் என பொருள் தரும்படியான அமர் சோனா பங்களா என்ற பாடலை மக்களை ஒன்றுபடுத்தும் நோக்கில் எழுதினார் தாகூர். பின்னாளில் 1971 ஆண்டு வங்கதேசம் என்ற தனி நாடு உருவான போது அமர் சோனா பங்களா என்ற பாடல் வங்காளதேசத்தின் தேசிய கீதமாக ஆனது. அது மட்டுமின்றி இந்திய நாட்டின் பல்வகை வேறுபாடுகளையும் வேறுபாட்டில் நிலவும் ஒற்றுமையினையும் முன்னிலைப்படுத்தி ஜனகணமன என தொடங்கும் பாடலை எழுதினார் தாகூர் அவர்கள். ஜனகணமன பாடலை கல்கத்தாவில் 1911 ஆண்டு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடினார். தாகூர் எழுதிய ஜனகணமன பாடல் இந்திய அரசியல் நிர்ணய சபையினால் 1950 ஆண்டு ஜனவரி 24 அன்று இந்தியாவின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியா, பங்களாதேஷ் என இரு நாட்டு தேசிய கீதங்களையும் தந்த பெருமை ரவீந்திரநாத் தாகூரையே சேரும். சிறுவயதில் முறையான பள்ளிக்கல்வியில் நாட்டமற்றிருந்த தாகூர் அவர்கள் கல்வியை பற்றி 1750 பக்கங்களில் சுமார் 130 கட்டுரைகளை எழுதும் அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்டார். கல்கத்தாவிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போல்பூரில் 1901 ஆண்டு சாந்திநிகேதன் என்ற கல்வி நிறுவனத்தை தொடங்கினார் தாகூர். சாந்திநிகேதன் இயற்கையான சூழலில் அமைந்த கல்வி நிறுவனமாகும். மழலையர் பள்ளி முதல் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வரை சாந்திநிகேதனில் அமைந்திருந்தது. மாணவர்களின் சுய ஆர்வங்களின் அடிப்படையில் கற்றல் நிகழ்ந்தது. தங்கி பயிலும் பள்ளிகளில்தான் மாணவர்கள் நிறைவாக கற்க முடியும் என்பதை தாகூர் என்றும் வலியுறுத்தினார். கல்வி இயற்கையின் வழியே நடைபெற வேண்டும். கருத்துக்களை திணிப்பதாக அமையக்கூடாது. மாணவர்களின் அறிவு நிலையிலும் சிந்தனை முறையிலும் நல்லவிதமான மாற்றங்களை கொண்டு வருவதாக கல்வி அமைய வேண்டும். கல்வியானது சுதந்திரம், எண்ணங்களின் தூய்மை, பொது உடைமை ஆகிய தத்துவங்களை உள்ளடக்கியதாகவும் உடல், அறிவு, ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிகளை உள்ளடக்கியதாகவும்
நல் உலகினை விரும்பும் முழுமையான வளர்ச்சியினை நோக்கியதாகவும் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு

0: பாட்டினில் சாந்தி நிகேதனை உருவாக்கினார் தாகூர். ஒரு ஆசிரியர் தானும் கற்றுக்கொண்டே இருந்தாலன்றி அவரால் உண்மையாக கற்பிக்க முடியாது என்பதை உணர்ந்து ஆசிரியர் கல்வியையும் வடிவமைத்தவர் தாகூர். சாந்தி நிகேதன் பள்ளியானது 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக மேம்பட்டது. இயற்கையை கடவுளாக எண்ணியவர் தாகூர். இயற்கையான சூழலில் கல்வி அமைவதில் விருப்பம் கொண்டவர் தாகூர். காடுகளையும் இயற்கை சமநிலையையும் பாதுகாக்கும் நோக்கில் வன மகா உற்சவம் எனப்படும் காடுகளின் திருவிழாவில் பேரார்வம் கொண்டு இயற்கையை பேணினார். 2000 இசைப்பாடல்கள், 1000 கவிதைகள், ஏறக்குறைய 20 8 நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள் பல என இலக்கியத்தின் பல்வேறு வடிவங்களிலும் நூல்களை எழுதியுள்ளார் தாகூர். அவற்றுடன் படைப்பாற்றல் மிக்க சுமார் 3000 ஓவிய படைப்புகள், பயணக்கட்டுரைகள், ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றையும் இணைத்து கொண்டால் தாகூரின் ஆளுமையின் பேருருவை காண இயலும். 1940 அவரது இலக்கிய பணிகளை கருத்தில் கொண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இலக்கிய முனைவர் பட்டம் அளித்து சிறப்பித்தது. 1901 தாகூர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சாந்தி நிகேதன் கல்வி நிறுவனம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய நினைவுச் சின்னங்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. தாகூரால் 1921 உருவாக்கப்பட்ட விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் 1951 இந்திய அரசினால் மத்திய பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. தாகூரின் கடிதங்கள் இந்திய அரசின் சாகித்ய அகாடமியால் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்திய அரசானது 1952 மற்றும் 2011 தாகூர் அவர்களின் உருவப்படம் பொதிந்த அஞ்சல் தலைகளை வெளியிட்டு தாகூர் அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. இத்தனை பெருமைகளையும் தன்னகத்தே கொண்ட ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1941 ஆகஸ்ட் 7 இவ்வுலக வாழ்வை நீத்தார். இந்தியாவிற்கு முதல் நோபல் பரிசினை பெற்றுத்தந்த தாகூரின் கீதாஞ்சலியின் 35 பாடல் இப்படியாக இருக்கிறது. எங்கே மனம் அச்சமற்று இருக்கிறதோ, தலை நிமிர்ந்து இருக்கிறதோ, எங்கே அறிவு உரிமையுடன் இருக்கிறதோ, எங்கே உலகம் பிளவுபடாது இருக்கிறதோ, எங்கே உண்மையின் ஆழத்திலிருந்து சொற்கள் பிறக்கின்றனவோ, எங்கே சலியாத உழைப்பு நீளுகிறதோ, எங்கே பகுத்தறிவு என்னும் தெளிந்த ஓடை வற்றி போகாமல் இருக்கின்றதோ, எங்கே என்றும் விரிந்து நோக்கும் எண்ணத்திலும் செயலிலும் மனதை நீ முன்னின்று அழைத்துச் செல்கிறாயோ, அங்கே அந்த உரிமையுள்ள இன்ப உலகத்தில் என் நாடு விழிப்புறுக. தாகூரின் பிறந்த நாளன்று அவரது வழியில் நாமும் விழிப்புறுவோம். அவ்வாறே நம் நாடும் உலகமும் விழிப்புறட்டும்.
1: இதுவரை தகைசால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 8:11:55. நேயர்களின் நினைவிற்கு எட்டு 30 தகவல் தளம். 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர். ஹரிராம் அவர்கள் வாசித்திருக்கும் வீணை இசை, ஆர். சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், எஸ். சத்யநாராயணன் அவர்கள் வாசித்திருக்கும் மோர்சிங் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:11-11:00 திரை இசை. 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தாடப்பள்ளி லோகநாதா சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருஅருட்பா பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் திரைத்துறையில் பெண்கள், வழங்குபவர் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை.

3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் உஷா ரவி அவர்களின் பாட்டு, 5:00 பொன்மாலை பொழுது, 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம்.

0: வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆறு 6:20 மனோரஞ்சிதம், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். செம்மை கரும்பு சாகுபடி குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி சிவகுமார் அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
0: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
2: குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. தி ஹெட்லைன்ஸ். பீகார் சீஃப் மினிஸ்டர் சம்ராட் சௌத்ரி டு எக்ஸ்பேண்ட் இஸ் கேபினட் டுடே. Prime Minister Narendra Modi and Union Home Minister Amit Shah among host of dignitaries to attend swearing-in ceremony in Patna. Newly elected Congress MLAs of Kerala to meet in Thiruvananthapuram today to elect their leader. India marks first anniversary of Operation Sindoor, launched in response to Pahalgam terror attack. Bengal BJP leader Shubhendu Adhikari's close aide shot dead in North Chobbis Parganas district of West Bengal. US and Iran closing in on agreement to end war in West Asia. France moves its carrier strike group to Red Sea as part of potential mission to secure Strait of Hormuz. And Delhi to host 2026 Commonwealth Table Tennis Championship. Bihar Chief Minister Samrat Chaudhary will expand his cabinet today. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah and several senior NDA leaders will attend the swearing-in ceremony to be held at Gandhi Maidan in Patna at 12:10 p.m. Our correspondent reports that the cabinet expansion is being carried out based on the formula followed in the previous government. Around 15 BJP and 14 JDU MLAs are likely to take oath as ministers. Additionally, two ministers from Lok Janashakti Party, Ram Vilas, and one each from Hindustani Awam Morcha and Rashtriya Lok Morcha are expected to be inducted. The newly elected Congress MLAs of Kerala will meet at Thiruvananthapuram today to elect their leader. Congress-led UDF, which secured 104 out of 140 assembly seats in the state, will approach the governor once he reaches Thiruvananthapuram from Chennai. Kerala Governor Rajendra Vishwanath Arlekar, who is also holding the additional charge of Tamil Nadu, is in Chennai today. More from our correspondent.
3: In Kerala, meeting of the newly elected legislatures of Congress will be held today morning at Thiruvananthapuram. In the meantime, AACC observers who reached last night at Thiruvananthapuram will continue discussions with the individual MLAs. On the other hand, informal discussions between various constituents of UDF is also progressing on the ministerialship positions. Congress sources hinted that an immediate decision will be taken regarding the chief ministership and approach the governor to form government.
2: In Tamil Nadu, DMK chief M.K. Stalin has said that his party respects the people's mandate for a new party assuming power in the state, and he does not want another election or a constitutional crisis. He also said that his party will not stay in the way for the formation of a new government. Mr. Stalin also rejected the rumours that DMK is in talks with AIADMK to form the next government. In a shocking incident, Chandranath Rath, close aide of BJP leader Shubhendu Adhikari, was shot dead by unidentified assailants in Madhyam Gram, North Chobbis Parganas district of West Bengal.

நேரம் 9:49:25 அரங்கிசையில் ஆர் ஹரிராம் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம்,

0: அமைச்சர் திரு மெல்வின் பூவாவுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். 9வது கூட்டு ஆணைய கூட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த ஆலோசனையில் இருநாட்டு உறவுகள் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, வளர்ச்சி, திறன் மேம்பாடு, சுகாதாரம், கலாச்சாரம் ஆகிய துறைகளில் நிலவும் ஒத்துழைப்பு குறித்து இருநாட்டு பிரதிநிதிகளும் விவாதித்தனர். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான நாடு தழுவிய வருடாந்திர சுகாதார பரிசோதனை திட்டத்தை இன்று புதுடெல்லியில் தொடக்கி வைக்கிறார். புதுடெல்லி ESIC மருத்துவமனையில் இந்த தொடக்க விழா நடைபெறுகிறது. புதிய தொழிலாளர் சட்ட சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் செயல்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக சாகச நடனங்கள் மற்றும் நடன விளையாட்டு கூட்டமைப்பானது நடப்பு ஆண்டிற்கான ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பைக்கான போட்டியை இந்தியாவில் நடத்த உள்ளது. இதற்கான தேர்வு மற்றும் பயிற்சி முகாம் நாளை புதுடெல்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நாளை சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற உள்ளதாக அம்மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த மனநலம், குழந்தைகள் அறுவை சிகிச்சை, இருதயம், நரம்பியல் உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க உள்ளதாகவும் இந்த வாய்ப்பை காரைக்கால் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். IPL T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று 7:30 லக்னோவில் நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11:00.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 10:02. இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் வரும் முதல் பாடல் அதே கண்கள் திரைப்படத்திற்காக ராஜன், செலியா, ஸ்ரீ கணேஷ் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

நேரம் 10:14 38 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் திரை இசை. திரை இசையில் வரும் அடுத்த பாடல் டிக் டிக் டிக் திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லன்னா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை.

0: காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: நேயர்களின் நினைவிற்கு, இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செம்மை கரும்பு சாகுபடி குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி சிவகுமார் அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

திரையிசையில் வரும் அடுத்த பாடல் சர்வம் தாளமயம் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண், அர்ஜுன் ஷண்டே ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேயர்களின் நினைவிற்கு 102.8 FM ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பொதுவான நரம்பியல் பிரச்சனைகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை சிறப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள். திரையிசையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் மான்ஸ்டர் திரைப்படத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

நேயர்களின் நினைவிற்கு, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 9:30 நாடக மலரில் கல்யாண கலாட்டா நாடகம். எழுதியவர் கே. பக்கிரியப்பன் அவர்கள். நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி தணிகாசலம், எல். விஜயா, ஆர். பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ். அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

திரை இசையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் அர்ஜுன் சாண்டி பாடிய பாடல்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: திரையிசையினை நிறைவு செய்ய வரும் பாடல் NGK திரைப்படத்திலிருந்து ஜிதின்ராஜ் பாடிய பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் உஷா ரவி அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: நேரம் 10:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: வானொலி ரசிகர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்திருப்பது என்பது சாதாரண சாதனை அல்ல, அது உணர்வுகளின் உறவை உருவாக்கிய வெற்றியின் அடையாளம். வானொலி என்பது வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டுமல்லாமல் மனிதர்களின் தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறி காலையில் விழிக்கும் தருணத்திலிருந்து இரவு

0: நேரம் வரையில் வானொலி அவர்களின் நண்பர்களாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து வருகின்றது. ஒரு வானொலி தொகுப்பாளரின் குரல், அவரது சொற்களின் இனிமை மற்றும் உண்மையான அணுகுமுறை, இவை அனைத்தும் ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதியும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பகிரும் ஒவ்வொரு கதையும் கேட்பவர்களின் உணர்வுகளோடு இணைந்து அவர்களுக்குள் நம்பிக்கை, நெருக்கம் ஆகியவை உருவாகுகின்றது. ஒவ்வொரு நாளும் தங்களின் நாளை வானொலியுடன் தங்களுடைய வாழ்க்கையினை தொடரும் நம் உணர்வில் கலந்த ரசிகர்களின் மனதிலிருந்து சில வார்த்தைகள்.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன். எனது பெயர் புவனேஸ்வரி. நிறைய ஆண்டுகளாக வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதில் வரும் கதைகள், கவிதைகள், பாட்டு, ஆன்மீகம் தொடர்பான நிகழ்ச்சிகள், விவசாயம் தொடர்பான நிகழ்ச்சிகள், செய்திகள், கல்வி சம்பந்தமான செய்திகள், இவை அனைத்தையும் கேட்டு பயனடைந்து உள்ளேன். மேலும் எனக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை இருப்பதால் போன் யூஸ் பண்ணுவதை தவிர்க்கிறேன். அதற்காக வானொலி கேட்பதை நான் அதிகப்படுத்தியுள்ளேன். இதனால் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. பல அரிய விஷயங்களையும் நாட்டு நடப்புகளையும் வானொலி மூலமாக அறிந்து கொள்கிறேன். மனதுக்கு இதமாகவும் ஆறுதலாகவும் இந்த வானொலி உள்ளது.
2: என்னுடைய பெயர் டி ஜெயலட்சுமி. நான் அதியமன் கோட்டை டெய்லரிங் வேலை செஞ்சுட்டு வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தென்கட்சிக்கோ சாமிநாதன் அவர்களோட இன்டோர் தகவல் ரொம்ப பிடிக்கும். காலையில் கடைக்கு வந்தது உடனே எப்பம் ஆன் பண்ணாங்கன்னா மறுபடியும் போகிற வரைக்குமே நாங்கள் கேட்கும். 9 மணி வரைக்கும் எப்பம் கண்டிப்பாக கேட்டுகிட்டே தான் இருக்கோங்க. அப்புறமா 4 மணிக்கு ஒளிபரப்பு இருக்கிற விடை தேடும் வினாக்கள் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கும். அது ரொம்ப விருப்பமாக ரொம்ப கேட்குவோங்க. அந்த நிகழ்ச்சிகள் வந்து கேட்குற டைம் வந்து வேறு எங்கேயுமே எந்த ஒரு மைண்டும் வராத முடிக்குமே உட்காந்து ஒரு மன நினைவோட கூட கேட்குவோங்க.
3: நான் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் மாலகபாடையிலேருந்து குமரேசன் பேசுகிறேன். நான் ஒரு விவசாயி. விவசாயி சொல்லும்போது நான் சிறு வயதுலேருந்து இந்த வானொலியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். சிறு வயதில் நமக்கு அதிகம் வந்து பிரபலமான வானொலி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல் இந்தியா ரேடியோ திருச்சி வானொலி தாங்க. அந்த திருச்சி வானொலியில் நம்ம கேட்டது வந்துங்க இந்த உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறையா அதெல்லாம் போடுவாங்க. அப்புறம் கேட்டிங்கன்னா நம்ம தென்கச்சையா சுவாமிநாதன் தகவல்கள்லாம் நிறையா பேர்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் இப்படியே இருக்கும்போது எங்கள் வீட்டில் எப்பயுமே வானொலி பெட்டி அப்போயே இருந்தது. ஆனால் நாங்களாம் வானொலி பெட்டி தான், அதுக்கு அப்பா வைப்பார், அதை நாங்கள் கேட்க தான் முடியும். நாங்களாம் போய் அதை எதுவும் தொடவும் முடியாது. அந்தளவுக்கு வானொலி பெட்டி ஒரு போலாவே இருந்தது நம்ம வீட்டில். நம்மளது தருமபுரி வானொலி பாகமாக கொண்டு வந்தாங்க. தருமபுரி வானொலி வரும்போது அதில் நிறைய விவசாய தகவல்கள்லாம் தினந்தோறும் கூறிக்கொண்டே இருப்பாங்க. தருமபுரி வானொலி வந்ததுனால நமக்கு விவசாய தகவல்கள் நிறைய, நான் விவசாயம் செய்கிறதுனால எனக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாகவே இருக்கும். எந்த தகவல் வேணும்னாலும் நம்ம வானொலியில் நம்ம கேட்டுக்கலாம். பாடல்களும் நிறைய கொடுக்குறாங்க.
4: என்னோட பேர் சீதா. நான் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி தான். எனக்கு எஃப்எம் கேட்குற பழக்கம் எப்போருந்து வந்தது அப்படின்னா, நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் போதே எங்கள் வீட்டில் எஃப்எம்மை ரொம்ப சவுண்டாக வச்சுட்டு நாங்கள் வெளி வேலைகளாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி செஞ்சிட்ருப்போம். அப்படி நாங்கள் வேலை செய்யும்போது எங்களுக்கு வேலையினால் ஏற்படுற களைப்பும் தெரியாது. அதே மாதிரி நாங்கள் எஃப்எம்மை கேட்டு ரசிச்சுக்கிட்டே எங்களுடைய வேலைகளை செய்வோம். எல்லா நிகழ்ச்சிகளுமே பொழுதுபோக்குக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எஃப்எம்லேருந்து வர ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ரொம்ப உபயோகமானதாகவும் மாணவர்களுக்கு ரொம்ப அவசியமானதாகவும் இருக்குது. எஃப்எம்ல ஒழிக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலை 6:55 ஒளிபரப்பக்கூடிய மழலை மொழி நிகழ்ச்சி ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரோட குரலை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்மளோட குரலையும் சாமானிய மக்களுடைய குரலையும் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கறது வந்து எஃப்எம் கொடுத்துட்டு இருக்கு. மழலை முகலி நிகழ்ச்சியில அழகா அந்த சின்ன குழந்தைங்க ஒரு பாடலாக இருக்கட்டும், ஒரு கதையாக இருக்கட்டும், அவ்வளோ அழகா சொல்லுவாங்க. அதை சொல்லி முடிச்ச உடனே அதுல இருக்கக்கூடிய நெறியாளர் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு பெரிய ஆளான பிறகு நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு. அந்த குழந்தைகள் சொல்ற ஒவ்வொரு விஷயமே அவ்வளோ ஒரு அழகானதா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் செய்திகள், தேர்வு செய்யப்பட்ட மிகச்சிறந்த செய்திகளை வந்து எஃப்எம் வந்து கொடுக்குது. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த சிந்தனைகள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த சிந்தனையை நிறைவு செய்யும் போது நகைச்சுவையோடு முடிப்பார், அது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பக்கூடிய விடை தேடும் வினாக்கள் முக்கியமான தகவல்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கேட்டவையில் நம்மளுடைய குரலோட நமக்கு பிடிச்ச பாடல் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் எஃப்எம்ல ஒழிக்கும் போது ரொம்ப ஆனந்தமாக அதையெல்லாம் கேட்டு ரசிப்போம். விவசாய அரங்கத்தில் கொடுக்கப்படுற விவசாய குறிப்புகள், அந்த கால்நடை வளர்ப்பு

என்னுடைய பெயர் செந்தமிழ் செல்வி. என்னுடைய ஊர் மாக்கனூர். நான் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தருமபுரி எஃப்எம் 102.5 கேட்பது வழக்கமாக உள்ளது. இதில் ஒளிபரப்பப்படக்கூடிய பல நிகழ்ச்சிகள் என்னை மிகவும் கவர்ந்தவை. அதில் முதலாவதாக மழலை மொழி. இதில் அரசு பள்ளி மாணவர்களுடைய பல்சுவை நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. அவர்களினுடைய மழலை மொழி கேட்பதற்கு மிகவும் இனிமையாக உள்ளது. இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக அருமை. அடுத்ததாக செய்திகள். தேசிய மற்றும் மாநில செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. வயல்வெளி விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் புதிய தொழில் தொடங்கவும் உதவிகரமாக இந்நிகழ்ச்சி உள்ளது. பெண்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக பூவே பெண் பூவே நிகழ்ச்சியானது உள்ளது. பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது. அடுத்து மருத்துவ மலர். மருத்துவருடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நோய் பற்றிய பல தகவல்களை தெரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இந்நிகழ்ச்சியானது உள்ளது. பக்தி மாலை நிகழ்ச்சி. இந்த பக்தி மாலை நிகழ்ச்சியின் மூலம் பழங்கால வரலாற்று கோயில்களை அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பழைய புதிய மற்றும் மனதிற்கு இதமான பாடல்கள் வேலை செய்யும் நேரங்களில் மக்களுக்கு களைப்பு போக்க பயனுள்ளதாக

0: சிவப்பிரகாசம், ஆசிரியர் வெண்ணாமல். நமது மண், நமது கலாச்சாரம் மற்றும் நம் மக்களின் அன்றாட தேவைகளை சுமந்து வரும் ஒரு சமுதாய பாலம். 90களில் வானொலி என்பது செய்திகளை அறியும் சாதனம் மட்டுமல்ல, அது ஒரு தோழன். இன்று வானொலிகள் அந்த தோழமையை உள்ளூர் செய்திகளுடன் கலந்து கிராமங்கள் மற்றும் நகரங்களின் இதய துடிப்பாக மாறியுள்ளன. எளிய மக்களுக்கு எளிய மொழியில் தகவல்களை தருகிறது. மேலும் விவசாய தகவல்கள், வானிலை மாற்றங்கள், பயிர் சாகுபடி முறைகள், சந்தை நிலவரங்கள் என விவசாயிகளுக்கு தேவையான அத்தனையும் இங்கு கிடைக்கும். கல்வி மற்றும் ஆரோக்கியம், பள்ளி மாணவர்களுக்கான கல்வி பாடங்கள், சுகாதார விழிப்புணர்வுகள் மற்றும் உள்ளூர் மருத்துவர்களின் ஆலோசனைகள். அதேபோல் சமூக விழிப்புணர்வு, பெண் கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் பிரச்சனைகள் குறித்த விவாதம். மாற்றத்தின் குரல், ஒரு சிறிய சமுதாய வானொலி எஃப்எம் போன்ற அலைவரிசை மூலம் ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பாட்டு பாடும் திறமை உள்ள ஆனால் வாய்ப்பு இல்லாத உள்ளூர் கலைஞர்களுக்கு இது ஒரு மேடை. பெண் ஆளுமை, பெண்களே தொகுப்பாளர்களாக இருந்து பெண்களின் பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் ஒரு தளம். வானிலை எச்சரிக்கை, புயல் அல்லது கனமழை நேரங்களில் உள்ளூர் மக்களுக்கு துல்லியமான, உடனுக்குடனான தகவல்களை வழங்கி உயிர்களை காக்கும் பணியை செய்கிறது. வெறும் காற்றில் பரவும் சத்தம் அல்ல, அது நம் சமூகத்தின் ஆன்மா. தகவல்களை விரைவாகவும் உண்மையாகவும் நம்பிக்கையுடனும் நம் வீட்டு வாசல் வரை கொண்டு சேர்க்கும்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவம்பட்டியிலேருந்து சுதாமூர்த்தி பேசுகிறேன். காலையில் எழுந்த உடனே ரேடியோ தான் போடுவேன், போட்டுட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பேன். காலையில் நிகழ்ச்சி

0: பாட்டு போடுவாங்க பக்தி பாடல இருந்து. அதுக்கப்புறம் சுட்டி பசங்கள் பேசுறதுல இருந்து நிறைய விஷயங்க, அது பசங்க பேசக்குள்ள அழகா இருக்கும் அந்த பேச்சு. இது கேட்கறதுக்கே டைமிங்கும் செட் ஆகும், இந்த டைமுக்கு இது போடுவாங்க, இந்த டைம்ல இருந்து இது கேட்கலாம், இந்த நிகழ்ச்சி இந்த டைம் கரெக்டா போடுவாங்க, வேலை செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த நிகழ்ச்சி போட்டாங்களா, இந்த டைம் ஆயிடுச்சு, இந்த வேலையை முடிச்சிடலாம் அது பட்டுக்குள்ள அப்படின்ட்டு நிகழ்ச்சியை கேட்டுட்டு செய்வோம். மாடு ஆடு பிடிச்சிட்டு போவோம் காலையில நிலத்துக்கிட்ட வேலை செய்யக்குள்ள. எங்கனாலும் சரி கூட ரேடியா இருக்கும், என் கூட எடுத்துட்டு போவேன். நிறைய பேர் இப்ப போன்ல கேக்குறாங்க, நிகழ்ச்சிகளும் நல்லா போயிட்டு இருக்கு.
1: என் பெயர் உமா, நான் ஒட்டப்பட்டி அவைவழியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு 102.5 FM வானொலி நிகழ்ச்சி கேட்பது மிகவும் பிடிக்கும். நான் காலையில் நியூஸ் கேட்பேன், பிறகு மற்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்பேன். குறிப்பாக எனக்கு பாடல்கள் மிகவும் பிடிக்கும். பூவே பெண் பூவே நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடிக்கும். அது பெண்களுக்காகவே நிகழ்த்தப்படும் நிகழ்ச்சி, அதை மிகவும் உன்னிப்பாக கேட்பேன். நிறைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப வேண்டும்.
2: வானொலி நிகழ்ச்சிகள் மக்களின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. தகவல்கள், பொழுதுபோக்கு, கல்வி, ஊக்கமூட்டும் கதைகள், இவை அனைத்தும் ஒரே மேடையில் கிடைக்கிறது. குறிப்பாக உள்ளூர் செய்திகள், சமூக பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் வானொலி மிக முக்கிய பங்கு ஆற்றுகின்றது என்பதை வானொலி ரசிகர்களே தங்களுடைய கருத்துக்களிலிருந்து பதிவு செய்தனர். நிறைவாக வானொலி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிப்பது என்பது ஒரு குரல் மட்டுமல்ல, அது ஒரு உறவு பாலம். இந்த உறவை பேணி காக்கும் உணர்வுகள் இருக்கும் வரை 90 ஆண்டுகள் மட்டுமல்ல 900 ஆண்டுகள் கடந்தும் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது முன்னதாக சென்னை வானொலி இன்று காலை 8:45 ஒளிபரப்பியதன் ஒளிப்பதிவு.
5: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
5: ஆமா அண்ணே.
6: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
5: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
7: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
8: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
4: தினந்தோறும் காலை 6:15
9: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
4: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை 1ஆம் ஆண்டு நிறைவையொட்டி இந்திய ஆயுதப்படைகளின் வீரத்தை போற்றும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக கணக்குகளின் முகப்பு படத்தை மாற்றியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய ஆயுதப்படைகள் வெளிப்படுத்திய நிகரற்ற துணிச்சல், துல்லியம் மற்றும் உறுதிப்பாட்டை கௌரவிக்கும் விதமாக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நமது வீரர்களின் அடக்க முடியாத வீரம், அசைக்க முடியாத உறுதி மற்றும் கடமை உணர்வு குறித்து நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பெருமிதம் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை பார்வை மாற்றுத்திறனாளிகள் 40 பேருக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் விஷன் கண்ணாடிகளை வழங்கியுள்ளது. டாக்டர் ஆர்.பி. கண் மருத்துவமனையில் நடைபெற்ற சமூக

0: பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் இவை இலவசமாக வழங்கப்பட்டன. ரூபாய் நோட்டுகளை அடையாளம் காண்பது முதல் கதவுகள் இருக்கும் திசையை கண்டறிவது வரை பார்வை மாற்றுத் திறனாளிகளுக்கு அன்றாட வேலைகளை தாங்களாகவே செய்ய பெரிதும் இது உதவுகிறது. ஹரியானாவின் சண்டிகர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் மனிதநேயம் மற்றும் தேச ஒற்றுமையின் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் மனைவி மூளைச்சாவடைந்த நிலையில் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. நாட்டில் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வையும் மருத்துவ கட்டமைப்பையும் வலுப்படுத்துவதில் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியாக செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய இளம் வீரர்கள் 27 பதக்கங்களை உறுதி செய்துள்ளனர். 15 வயதுக்குட்பட்ட சிறுமியர் பிரிவில் மொத்தம் உள்ள 15 பதக்கங்களில் 14 பதக்கங்களை இந்திய சிறுமியர் கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். 15 வயதுக்குட்பட்ட சிறுவர் பிரிவிலும் இந்திய வீரர்கள் தங்களது அதிரடி ஆட்டத்தால் 15-ல் 13 பதக்கங்களை உறுதி செய்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:02 7 நொடி. உங்க மனசுல ஒலிக்கும் இசை இப்ப உங்க காதுகளுக்கு. இதுதான் திரை இசை நிகழ்ச்சி. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மின்னலே திரைப்படத்திலிருந்து

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

உங்கள் மனசில் ஒலிக்கும் இசை இப்போ உங்கள் காதுகளுக்கு. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அலை திரைப்படத்திலிருந்து திப்பு மற்றும் மாதங்கி பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 11:30:24. திரை இசை நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து ஸ்வேதா மோகன் மற்றும் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி திரை இசை. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மஞ்சப்பை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரசுதன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல்.

சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

உங்கள் மனசில் வலிக்கும் இசை இப்போ உங்கள் காதுகளுக்கு. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து சாய் சரண், எஸ் மாளவிகா மற்றும் மால்குடி சுபா பாடிய பாடல்.

0: பாரப்பா
1: போனப்புறம் சொல்றேன்பா.

0: போனப்புறம் சொல்றேன்பா, தலை எண்ணி
1: பாருப்பாப்புறம்
0: சொல்றேன்பா,
1: போனப்புறம்
0: சொல்றேன்பா, தண்டு மாடல் வண்டி இது.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:02. உங்க மனசுல வலிக்கும் இசை இப்ப உங்க காதுகளுக்கு. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நந்து திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.

நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள் சொல்ல மறந்த

0: நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 12:30. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தாடேபள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பன்னிசை மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக இன்பால் உலகங்கள் எனத் தொடங்கும் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம்.

அடியவர் ஆடினர் பா

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெற்ற உயிர் என தொடங்கும் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம்.
3: இடம் பெற்ற உயிர் எல்லாம் விடம் அற்று வாழ்ந்தன. இடம் பெற்ற உயிர் எல்லாம் விடம் அற்று வாழ்ந்தன. மடம் பெற்ற மனிதர்கள்

0: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தாடேப்பள்ளி லோகநாத சர்மா பாட்டு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு தினத்தையொட்டி

சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினரின் இந்த வீரமிகு செயலுக்கு நாடே தலைவணங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைப்பிற்கும் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளதையும் ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் இதில் முக்கிய பங்கு வகித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்தியா பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாதத்தையும் தீவிரவாத முகாம்களையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் போற்றுவதாக கூறியுள்ளார். நவீன ராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் விரைவில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் புனரமைக்கப்பட்ட நேரு பிளேஸ் அஞ்சல் அலுவலகத்தை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் இணைந்து திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மக்கள் உணர்வுகளை கொண்டு செல்லும் அஞ்சல் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் அஞ்சலகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொழிலாளர்களின் நலனுக்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். மேற்கு வங்கத்தில் அரசியல் வன்முறைகள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை கலாச்சாரத்திற்கு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். உத்தரப்பிரதேச பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 202 பேருக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டிற்கும் தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பீகார் அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பட்னாவின் காந்தி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்று வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்பட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்களாகியும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 5 பேர் தமக்கு ஆதரவு அளித்துள்ளதையும் அவர் ஆளுநரிடம் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று ஆளுநரை சந்தித்து திரு விஜய் பேசினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாவேக்காவிற்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்கர் தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க

0: ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவகாசம் தர வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இருப்பினும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவகவிடம் பெரும்பான்மைக்கான இதர கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் கேட்பதற்கு அதிகாரம் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக ஆளுநராகவும் பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கு உரிமை கோர உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஆந்திராவில் மாவட்ட ஆட்சியர்களின் 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் இன்று தொடங்கியது. அமராவதியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் அரசின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஹமீர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள யமுனை ஆற்றில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் சிக்கியவர்களில் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் மும்பை பங்குச் சந்தையை இன்று பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் பங்கு பரிமாற்றம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸையும் திரு டோ லாம் சந்தித்து பேசவுள்ளார். பங்களாதேஷ் உடனான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று சீனா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ இதனை தெரிவித்தார். பங்களாதேஷின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை சீனா வழங்கும் என்றும் திரு வாங் யீ கூறினார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இப்பிரிவிற்கான அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. மகளிர் தனிநபர் பிரிவுகளில் அங்கிதா பகத், கும்கும் அனில் மோகத் மற்றும் சிம்ரன்ஜித் கவுர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆடவர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வேஷ் ஷெகான் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரியான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-10 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் வனேசா கர்மைனை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:17.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: பிறகு அனுசூயா சுருட்டை முடிப்பையன் வினோத்தை கூட்டிவர அவன் கைகளால்
1: மாலை அணிவிக்க பையனே

அவளே உயர தூக்கிக் கொள்கிறாள். புகைப்படக் கருவிகள் பளிச்சிடுகின்றன. ராஜாவும் லோகாவும் ஒட்டாமல் நின்று கைத்தட்ட ரூப்குமாரை உள்ளே அழைத்து வருகின்றனர். மாடியில் காப்பியறிந்த பங்கஜம், தெய்வநாகி ஆகியோர் தட்டுக்களை சுமந்து படிகளில் விரைகின்றனர். பிறகு பிரார்த்தனை மண்டபத்தின் முன்பு மேடையில் வரவேற்பு உரை நிகழ்த்துகின்றனர். பங்கஜா பாட்டு பாட நிற்கிறாள். அவனுக்கு நேரமில்லை. இரண்டு சொற்கள் இந்தியில் நன்றியாக கூறிவிட்டு இரண்டொரு குழந்தைகளின் கன்னங்களை கிள்ளிவிட்டு பெரிய கும்பிடாக போட்டு விடைபெற்று கொண்டு காரில் ஏறுகையில் மீனாட்சியும் ரோசலினும் ஸ்டைலாக நடந்து சென்று ஆட்டோகிராஃப் வாங்குகின்றனர். அத்துடன் அமர்க்களம் முடிகிறது. மைத்ரேயி இப்போது யாருடனும் பேசுவதில்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு பகல் நேரத்து கண்காட்சியில் உள்ள ஸ்டாலில் பணி இருக்கிறது. அந்த மீட்பு இல்லத்து கைவினைப் பொருட்களை பார்க்கவோ விவரம் அறிந்து கொள்ளவோ மக்கள் வரிசை நின்று வருவதில்லை. எவரேனும் உதிரிகளாக வருகிறார்கள். இங்கே ஒன்றுமில்லை என்று மற்றவர்களுக்கும் சொல்லிவிட்டு போகிறார்கள், சுவாரஸ்யமில்லாமல். லோகாவோ மற்ற உறுப்பினர்களோ யாரேனும் கூட்டிக் கொண்டு வந்தால்தான் கலகலப்பு. நர்மதா யாரோ சிநேகிதிகளுடன் வந்து அமர்ந்து குளிர்பானம் அருந்திவிட்டு போனாள். மைத்ரேயி புத்தகமும் கையுமமாக ஒரு மூலையில் அமர்ந்திருக்கையில் வாயிலில் பெரிய வரிசை நீண்டு செல்கின்றது. வரிசை பெருவழித்துறை பகுதிக்கோ அல்லது மின்துறை பகுதிக்கோ அல்லது நெய்வேலி பகுதிக்கோ தான் இருக்கும். அந்த பகுதிகள் வெகு தொலைவாயிற்றே. அவள் வாயிலில் நின்று வேடிக்கை பார்க்கையில் நெஞ்சு நின்றுவிடும் போன்று துடிக்கின்றது. விழிகள் நிலைக்கின்றன. சுமதியக்கா, விச்சு, ஜக்கு, அத்திம்பேர். விச்சு அவளை பார்த்துவிட்டு, அம்மா, மைத்தி சித்தி, சித்திமா. மைத்ரேயி விதிர் விதிர்ப்புடன் நகர்ந்து தலை குனிந்து கொள்கையில் விச்சு ஓடி வந்து அவள் கையை பற்றி கொண்டு குதிக்கிறான். அவள் சட்டென்று அவனை அணைத்து கொள்கையில் கண்ணீர் மல்குகிறது. விடுறா அசத்து, சித்தியும் இல்லை ஒன்றும் இல்லை, அவ எங்கே எங்கே இருக்கா என்று கேட்டுவிட்டு சுமதி அவளை பாராமல் முகத்தை திருப்பிக் கொண்டு அவன் கையை பற்றி இழுத்து கொண்டு போகிறாள். அத்திமேர் உடனே வரிசையை விட்டு விலகி, நாளைக்கு வந்து அதை பார்த்தா போச்சு, எத்தனை நாழி கியூ நிற்பது, வாங்க வேற இடத்துக்கு போகலாம் என்று அவர்களையும் இழுத்து கொண்டு செல்கிறார். அவளை பலாரென்று மேனி வருந்த அடித்து, ஏண்டி கழுத ஓடிப்போனாய் என்று கேட்டிருந்தால் அவளுக்கு இவ்வளவு மனசு நொந்திருக்காது. அக்கா, சுமதி அக்கா, சுமதி அக்கா, உனக்கு கூட அவள் மீது இரக்கமில்லையா? குழந்தை பிறந்திருந்த போது உன்னை உட்கார வைத்து அவள் தலையில் எண்ணெய் தேய்த்து சிகைக்காய் சேர்த்து நீர் ஊற்றி பணிவிடை செய்திருக்கிறாளே. சேலை துவைத்து போட்டிருக்கிறாள். விச்சுவை தலை சிறங்கோடு எத்தனை நாட்கள் ஆஸ்பத்திரிக்கு சுமந்து சென்றிருக்கிறாள். குழந்தை காட்டிய அன்பை கூட மறுத்து இழுத்து போக அவ்வளோ பெரிய குற்றமா செய்திருக்கிறாள். 16 வருடங்கள் உங்களோடு தொடர்பு கொண்டிருந்த பாசம் இப்படி துண்டிக்கப்படுமா? நெஞ்சம் உள்ளூர நெக்கு விட்டு கதறுகிறது. மனிதன் தன் இயல்பான உறவு வட்டத்தை விட்டு அகன்று அகன்று வந்தாலும் அந்த உறவு நெருக்கத்துக்கு கவர்ச்சி அதிகம். அதில் இரத்த கலப்பு இருக்கிறது. தாய், தந்தை, உடன் பிறந்தவர், பிறகு அண்டை அயலார், உடன் படித்து விளையாடியவர், ஒரு ஊர்க்காரர், ஒரு மொழி பேசுபவர் என்று வட்டங்கள் அகன்று சென்றாலும் மனிதன் ஏதேனும் ஒரு தொடர்பு வட்டத்து உறவு கண்டாலும் ஒட்டி கொள்ளும் இயல்புடையவன். அவள் இப்போது எந்த உறவு வட்டத்துக்கும் வராமல் தனித்து நிற்கிறாள். அன்பும் இரக்கமும் அனுதாபமும் வன்மையும் கூடிய இடத்தில் அவள் அடி வைத்திருக்கவில்லை. அறியாமை, வறுமையின் துயர பண்புகள், அதிகமான செல்வத்தில் வளரும் சுயநல ஆசைகள் இவற்றையே அவள் பார்க்கிறாள். மனித உறவுகள் இத்தகைய பண்புகளிடையே நிலைப்பதில்லை. அவள் அண்டியிருக்கும் விடுதி சமுதாய வாழ்வின் ஒழுங்கை மீறி சந்தர்ப்பவசத்தாலோ வேறு வகையாலோ இழிந்த பெண்களின் மறுவாழ்வுக்கு மருந்திட்டு நலம் செய்யும் அடைக்கல விடுதிதான். ஆனால் மேலே பார்க்க கவர்ச்சியாக இருக்கும் கனி தோல் நீக்கியதும் அழுகல் வாசனையை வெளியாக்குவது போன்ற அனுபவத்தையே அவள் நுகர்ந்திருக்கிறாள். அந்த விடுதியின் உதவி நிதிக்காக பால்ரூம் டான்ஸ் ஏற்பாடு செய்கிறார்கள். ஆயிஷா, நர்மதா, மிஸ்ஸஸ் சிவனேசன் எல்லோரும் அந்த நடனம் ஆடுபவர்கள் என்று அவள் அறிந்திருக்கிறாள். அதில் கலை இருக்குமோ என்னவோ. ஆண் பெண் இரு பாலரும் மகிழ்ந்து கேளிக்கை அனுபவிக்க வகை செய்யும் அந்த மேனாட்டு முறை நடனம் இந்த விடுதியின் நன்னோக்கத்துக்கு ஒத்ததாக இருக்க முடியுமா என்று மைத்ரேயி நினைத்து பார்த்திருக்கிறாள். ஒழுக்கம் என்பது என்ன?
அது எந்த எல்லை வரையிலும் இரு பாலருக்கும் சில சுதந்திரங்களை

0: அனுமதிக்கிறது என்பதை அவள் சிந்தனை செய்து பார்க்கிறாள். செயல்குழுவினர் இல்லத்தில் கூடும் நாட்களில் புகழ்பெற்ற ஓட்டலில் இருந்து காஃபி சிற்றுண்டி வருவதை அவள் அறிந்திருக்கிறாள். அவர்கள் சமுதாயத்துக்கு சேவை செய்கிறார்கள். ஆடம்பரமாக உடுத்தி அழகாக சிரித்து ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டு உண்ணுகின்றனர். அங்குமிங்கும் காரில் செல்கின்றனர். அவர்களுடைய நோக்கங்கள், கவலைகள் எல்லாமே செல்வாக்கு மிகுந்தவர்கள், சினிமா நடிகர்கள், அரசியலில் முன் நிற்பவர்கள் ஆகியோரிடம் நெருங்கி உறவாடுவதை பற்றியே இருக்கின்றன. அந்த இல்லத்தில் உண்மையில் அனாதை குழந்தைகளை அனுசுயா, புவனா போன்ற ஏழை பெண்கள் தான் வளர்க்கின்றனர். கூலிக்காகவும் வாழ்வுக்காகவும் தங்கள் சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைக்கும் கட்டாயத்துடன் யாரோ பெற்று வேண்டாம் என்று போட்டுவிட்டு போன குழந்தைகளை உருவாக்குகின்றனர். இந்த குழந்தைகளில் எவரேனும் சிக்கல் இல்லா மனப்பாங்குடன் தாய் தந்தை அரவணைப்பை பெற்று புகழ் பெறும் சிறப்போடு வளர்வார்களா? ஏழைகளும் அபலைகளுமான பெண்களை வைத்து கொண்டு ஒழுங்கீனமாக வாழ விரும்பும் ஆண்களுடைய ஒத்துழைப்புடன் யாரோ வியாபாரம் செய்தால் அதற்கு அந்த அபலை பெண்கள் மட்டுமா குற்றவாளிகள்? வாடிக்கையாளரும் வாடிக்கை இல்லாதவரும் உற்சாகம் நல்கித்தானே பெண்கள் சீரழிந்திருக்கிறார்கள். அந்த குட்டையிலிருந்து மீட்டு வந்து இங்கே எந்த எதிர்கால வன்மையை காட்டி இந்த குட்டைக்குள் இவர்களை வைத்திருக்கிறார்கள்? நல்ல வளமும் அழகுமுடைய பெண் ஒருத்தி மனம் விரும்பி காதல் கொண்டு ஒருவனை கைப்பிடித்திருந்தும் யானை விழுவதற்காக கருப்பங்கழிகளை நட்டு வைத்த பள்ளத்தைப் போல் அந்த திருமண உறவு முறிந்து போவது நிகழ்கிறது. ஏற்கனவே தூய்மை இல்லாத ஒருத்தியை எவன் வந்து கைப்பிடித்து உயரத் தூக்கி நல்வாழ்வு கொடுக்கப் போகிறான்? அன்றி இவர்கள் தராசு தட்டை ஈடு செய்ய தங்கள் தங்கள் பங்குக்கு 10,000, 15,000 கட்டி கொடுத்து இந்த அபலை பெண்களுக்கு வாழ்வை வாங்கி கொடுக்கப் போகிறார்களா? அக்காவின் சுடு சொற்கள் இப்போது நிலாவில் உளிர்ந்த சொற்களாக தோன்றுகின்றன. அம்மா என்ற ஒருத்தியின் நிலையில் அவள்தான் பால் புகட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்திருக்கிறாள். அந்த அக்கா அன்று வந்திருக்கவில்லை. அத்தனை நாட்கள் சென்ற பின்பு கருவுற்றிருந்தது உண்மையானால் அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குமே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதினா பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா?
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
2: தினமும் காலை 8:02-8:30
3: நமது முதன்மை அலைவரிசையில்
2: தகவல் தளம்.
4: நேயர்கள் நினைவிற்கு, இன்றிரவு 9:30 நாடக மலரில் கல்யாண கலட்டா நாடகம் எழுதியவர் கே பக்ரியப்பன் அவர்கள். நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி தணிகாச்சலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை அஞ்சல். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:10.
5: உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோட ஸ்டார். 2001 திரையுலகில் அறிமுகமானவர். மலையாளம், தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகள்ல 65 மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 2004 சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் பெற்றவர். தனித்துவமான நடிப்பால ரசிகர்களுடைய மனதில் தனக்கென இடத்தை பிடித்தவர். 2001 தொடங்கிய இவருடைய திரைப்பயணம் இன்று வரை தொடருது. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.
6: இந்த வாத்தியாருங்க ஒரே நல்ல மொத்தமா தலையில ட்ரை பண்றாங்க. ஒரே டயர்டு. அம்மா, ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி போட்டு கொடுமா. இந்த எக்ஸாம், மார்க், ரிசல்ட் எவையோ கண்டுபிடிச்சதெல்லாம்.

0: அய்யய்யோ, ஒரே டென்ஷன். இந்த ஆள்ட படிச்சுதான் கோட்டை விட்டோன்னு வேற ஆள்ட போனா அவன் அப்படிதான் இருக்கான். கார்த்திக், அந்த விசிறிய கொஞ்சம் ஏய்,
1: என்ன பலியாடுற நீ? பிச்சரும் சொல்லிட்டேன், டியூஷன் ஸ்பெஷல் கிளாஸ் போய் சொல்லிட்டு ஊர சுத்திட்டு இருக்கேன். நீ தியேட்டர்ல எல்லாத்தையும் நான் பார்த்தேன்.
0: என்ன சொல்ற கார்த்திக்?
1: பலியாடுற நீ? பிச்சிருவேன், படத்துக்கு போக மாட்டேன்னு சத்தியம் வர.
0: என்ன பேசுற நீ? யார எங்க பாத்துட்டு என்ன சொல்ற? சத்தியமான டியூஷன்ல இருந்தா வர. இவ்வளவு நேரம் நானும் குட்டி ரேவதி அங்கதான் இருந்தோம். நீ வேணா குட்டி ரேவதி போன் பண்ணிக்கல.
1: குட்டி ரேவதியா? அவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்.
0: நீ ஏன் ஃப்ரெண்ட் திட்டா? நான் ஓ ஃப்ரெண்ட்
1: திட்டுவியா?
2: என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரன் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி முதல் படத்திலேயே ரசிகர்களை வசீகரித்த நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்கள் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோவுடைய ஸ்டார்.

0: நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்கள் 1982 பிப்ரவரி மாதம் 15 கேரள மாநிலத்தில் இருக்கிற திருவல்லா என்ற இடத்துல பிறந்தாங்க. ஜோசப் மற்றும் ஆலே அம்மா தம்பதிக்கு 4வது மகளாக பிறந்த மீரா ஜாஸ்மின் அவர்களுடைய இயற்பெயர் ஜாஸ்மின் மேரி ஜோசப். இவருடன் உடன் பிறந்தவர்கள் 2 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் ஆவர். இவர் கல்லூரியில படிக்கும் பொழுது நடிப்பதற்கான வாய்ப்பு இவரை தேடி வந்தது. இயக்குனர் ஏ கே லோகிதா தாஸ் அவர்களுடைய இயக்கத்துல சூத்ரதாரன் என்கிற மலையாள படம் மூலமாக திரையுலகில் அறிமுகமானாங்க நடிகை மீரா ஜாஸ்மின். இந்த படத்திற்கு பிறகு இவர் தமிழ்ல ரன் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாது ரசிகர்களுடைய மனதிலும் தடம் பதித்தார். இப்பொழுது உங்களுக்காக இவருடைய நடிப்பில் வெளியான ஒரு காட்சி தான் வருது புதிய கீதை திரைப்படத்துல இருந்து.
1: சரி, வேற என்ன?
2: வேற ஒண்ணும் வேணாம், இதுவே போதும்.
1: வெச்சிரலாமா?
2: சார்தி, மனசு ஒரு மாதிரி இருக்கு, நீ ஏதாவது பேச.
1: ஆமா, அந்த ஹைபிரிட் ரோஸ் பூத்துருக்குமே.
2: எது?
1: ஏய், 3 மந்த்ஸ் பேக் பொட்டானிக்கல் கார்டன்ல வாங்குனே.
2: சார்தி, 1 மினிட்.
1: கண்ணாடி போட்டு போ.
2: வந்துவிட்டாலே
0: அது செய்யும் மாயங்களை பற்றி சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லையே. தன்னை ஆட்டிப்படைக்கும் அவளை பற்றி இவன் ஏதோ சொல்ல வருகின்றான். அது என்னவென்று நாமும் கேட்போமா? பாடல் வருகிறது ரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: வலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளிர் நேரம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. ரன், பாலா, புதிய கீதை, ஆஞ்சநேயா, ஜூட், ஆயுத எழுத்து, கஸ்தூரிமான், சண்டக்கோழி, நெற்குறி பூ.

0: மக்கள் திருமகன், பரட்டை என்கின்ற அழகு சுந்தரம், நேபாளி, மரியாதை, சிவப்பு மழை, பெண் சிங்கம், இளைஞன், மம்பட்டியான், இங்க என்ன சொல்லுது, விஞ்ஞானி, டெஸ்ட் முதலிய படங்கள் தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். 2002 இயக்குனர் என் லிங்குசாமி அவர்களுடைய இயக்கத்துல வெளியான ரன் திரைப்படத்துல பிரியா என்கின்ற கேரக்டர்ல நடிகர் மாதவன் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின். கண்டவுடன் ஈர்ப்பு தோன்றினாலும், மனதில் நாயகன் மேல் நேசம் மலர்ந்தாலும், தன் அண்ணனை எண்ணி பயப்படும் பிரியா பல சந்திப்பிற்கு பிறகு தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறாங்க. முடிவில் தன் அண்ணனிடம் சவால் விடுத்து நாயகனுடைய நிலையை அவனுக்கு உணர்த்துறாங்க. இந்த படத்துல இவரும் நாயகனும் வரும் சீன்ஸ் எல்லாமே ரசிகர்களால மறக்கவே முடியாது. இந்த படத்துல வரும் அனைத்து பாடல்களும் ரசிகர்களுடைய மனதில் இன்று வரை இடம்பெற்றவை. இப்பொழுது உங்களுக்காக நம்ம பார்த்து ரசித்த ஒரு சீன் தான் வருது ரன் திரைப்படத்துல இருந்து.
1: நான் லவ் பண்றேன் தெரிஞ்சா எங்க அண்ணன் சும்மா விட மாட்டான்.
2: இதுல புதுசா இருக்கு, நீ என்ன லவ் பண்றது எனக்கே இப்பதான் தெரியும். உன் அண்ணனுக்கு எப்படி தெரியும்?
1: ஆமாமா, லவ் பண்றேன் தெரியாமதான் இத்தனை நாள் பின்னாடி சுத்தினியாக்கும்.
2: எல்லா ஒரு நம்பிக்கைதான்.
1: உன் நம்பிக்கை ஒண்ணும் வீண் போகல. இனிமே எப்போ என் பின்னாடி ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு நீ என்னை பார்க்கறது பேசுறது இதெல்லாம் உன்னோட சாமர்த்தியம். நான் காலேஜ் போறதில்ல, கம்ப்யூட்டர் கிளாஸ் போறதில்ல, எப்படியாவது 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஒதுக்கி உன்கிட்ட வந்து பேசுறேன். அதுக்குள்ள எவ்வளோ லவ் பண்ண முடியுமோ லவ் பண்ணிக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஐயோ, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான்
2: கிளம்புறேன். என்ன நீ பாட்டுக்கு வந்த
0: ஆயுதம் எதுவும் இன்றி உள்ளே ஒரு பொற்களத்தை உண்டாக்கும் வல்லமை காதலுக்கு உண்டல்லவா? பாடல் வருகின்றது பாலா திரைப்படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

0: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்க விருந்தாக மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. மீரா ஜாஸ்மின் அவர்களுடைய நடிப்பில் வெளியான பல படங்கள் நம்ம ஈர்த்தவை. அதுல ஒன்றுதான் சண்டைக்கோழி. 2005 வெளியான இந்த படத்துல ஹேமா என்கின்ற கேரக்டர்ல நாயகனுடைய நண்பனுக்கு தங்கையாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவருடைய அறிமுகம், இவர் செய்யும் சேட்டைகள், நாயகனை வம்பிழுப்பது, நேசம் உணர்த்தும் இடம் என அனைத்துமே ரசிகர்களுடைய மனதில் இடம்பிடித்தவையாகும். இப்பொழுது உங்களுக்காக ஒரு காட்சி தான் வருது சண்டைக்கோழி திரைப்படத்துல இருந்து, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: சட்டையெல்லாம் தூக்கி போடும்போது இதெல்லாம் தூக்கி போட மாட்டீங்களா? என் கையில மாட்டினுச்சு, அதனால தப்பிச்சிங்க.
5: இல்ல, தங்கச்சி இருக்குன்னு சொன்னா, ஆனா இப்படி ஒரு தங்கச்சி இருப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல.
4: எப்படினா? எப்படி வாய் வரைக்கும் வந்துருச்சுல, குடிச்சாத்தானா?
5: அதெல்லாம் இல்லைங்க. சரி, அம்மா எல்லாம் அடிக்கடி பேசியிருக்காங்க, நீங்க இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட ஹாஸ்டல் போன் பண்ணது இல்ல.
4: ஏன் பேசல? 4 பேசியிருக்கேன்.
5: 4 யார்கிட்ட?
4: உங்ககிட்ட தான்.
5: ஏன் கிட்டியா?
4: ஆமா. என்னப்பா பாலு, நல்லா இருக்கியா? கார்த்திக் எங்க, எங்க போயிட்டான் அவன்? என்னப்பா 4 போன்லயே பேசிட்டு இருக்கே, வந்து மூஞ்சி காட்டிட்டு போக கூடாதா?
3: நமக்குள் புதுவித உணர்வுகள் உள்ளே வரும் பொழுது ஒருவித தடுமாற்றம் நிச்சயம் வரும் தானே. அப்படி இந்த மங்கையின் தடுமாற்றத்திற்கு என்ன காரணம் என்று கேட்கின்றால், அவளுக்கு விடை கிடைத்ததா? பாடல் மூலம் அறிவோம். பாடல் வருகின்றது நம்ம நிகழ்ச்சியில புதிய கீதை திரைப்படத்திலிருந்து.

0: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
0: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. மீரா ஜாஸ்மின் அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி ரசிகர்களால் மறக்கவே முடியாத படங்கள்ல ஒன்று தான் ஆயுத எழுத்து. சசி என்கின்ற கதாபாத்திரத்துல ரசிகர்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில தன்னுடைய நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின். தன் காதல் கணவன் என்றாவது ஒரு நாள் திருந்துவான் என்று ஒவ்வொரு முறையும் காத்திருக்கும் சசி அவன் மாறாததை உணர்ந்து குழந்தையை இழந்து முடிவில் தன்னந்தனியே பயணிக்கிறாங்க. இந்த கேரக்டர்ல நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்கள் உயிரோட்டமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இந்த படத்துல வரும் சண்டைக்கொழி பாடலை பற்றி சொல்லவும் வேண்டுமா? இப்பொழுது உங்களுக்காக இவரும் நடிகர் மாதவன் அவர்களும் உரையாடும் ஒரு காட்சி வருது ஆயுத எழுத்து திரைப்படத்துல இருந்து.
3: இதுக்காக
4: விளையாடாத வெடிச்சிட போகுது.
3: தான் கேஸ் ஏஜென்சி பிசினஸா?
4: உனக்கு என்ன புரியாது.

0: இன்னொரு பாட்டிய வயிறு தள்ளிட்ட கொண்டுடுவேன். எனக்கு என்ன இஷ்டமா செய்ய புரியுதா? புரியுதா?
1: மோதல் இல்லாத காதலை பற்றி யாராலும் எண்ணவே முடியாது. அதுவும் இல்லறத்தில் நுழைந்தவர்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. பாடல் வருகிறது ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து.

மோதல் இல்லாத காதலை பற்றி யாராலும் எண்ணவே முடியாது. அதுவும் இல்லறத்தில் நுழைந்தவர்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. பாடல் வருகிறது ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காற்றிலையில் மிதந்து வரும் பாடல்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களுக்கு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை பெற்றுக் கொடுத்த படம் தான் கஸ்தூரிமான். இதுல உமா என்கின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின். தன் வீட்டின் நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை எல்லாம் வெளிப்படுத்தாம பல வேலைகளை செய்து கொண்டே கல்லூரியில் கலகலப்பாக வலம் வரும் உமா நாயகனுடைய முன்னேற்றத்திற்கு தன்னால் இயன்ற வகையில உதவுறாங்க. ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட தன் அக்கா கணவனை அழைக்கிறாங்க உமா. அதனால் சிறை செல்பவள் தனக்காக உதவ வரும் நபர்களிடம் தன் நிலையை எடுத்துரைத்து முடிவில் நாயகனுடன் இணையறாங்க. உமா கேரக்டர்ல உணர்வு பூர்வமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின். இந்த படத்துல வரும் கேக்கலியோ பாடல் ரசிகர்களின் மனம் கவர்ந்த பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக கஸ்தூரி மான் திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
2: இன்னும் 3 மாசம்,
3: அது சீக்கிரம் போயிடும்டா.
2: திரும்பி வரப்போ நான் இல்லனா?
3: ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நேற்று உங்க மாமா வந்து ஏதாவது?
2: அது பரவாயில்ல, எப்பவும் நடக்கிறது.
3: இந்த கண்ணீரை பார்த்துட்டு நான் எப்படி போவேன்?
2: என்ன பத்தி வருத்தப்பட வேண்டாம். நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்துருவேன். போயிட்டு வாங்க, நல்லா படிங்க. நான் ஸ்டேஷனுக்கு வரல, நீங்க கிளம்புங்க. நீங்க வேலைக்கு போறத பாக்க.
1: எல்லைகள் பல கடந்தும் ஒரு புள்ளியில் இணைவது போல் இருக்கும் உணர்வு காதலில் எப்பொழுதும் உண்டுதானே. அவன் அவளை விட்டு எங்கு வேண்டுமானாலும் சென்றிருக்கலாம், ஆனால் அவளின் மனதில் இவன் இருப்பதை யாராலும் பிரிக்க முடியாதல்லவா? பாடல் வருகிறது கஸ்தூரிமான் திரைப்படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்க

0: நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களை பத்தி தான் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில சொல்லிட்டு வர நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 2008 வெளியான நேபாளி திரைப்படத்துல பிரியா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகர் பரத் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின். காதல் கொண்டவனை கரம் பிடிக்கும் பிரியா தீயவனால உயிரை விடும் நிலை ஏற்படுது. தன்னவன் மேல் தான் கொண்டுள்ள அன்பை அழகாக ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படுத்தும் பிரியா கேரக்டர்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்கள். இந்த படத்துல நேபாளி படத்துல வரும் கனவிலே பாடல் பலருடைய ஃபேவரட் பாடல்களுள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக நேபாளி திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
2: இந்த டைம் மிஸ் பண்றதா இல்ல. டு யூ பேப்பர் இல்ல உள்ளங்க எழுதிடுமா? வேணா அழிஞ்சிரும். பென்
3: எதுக்கு?
2: என்னோட மொபைல் நம்பர் ரெசிடென்ஸ் நம்பர் இமெயில் ஐடி எழுதி கொடுக்கிறதுக்கு.
3: அது எதுக்கு?
2: பேசுறதுக்கு பழகிறதுக்கு.
3: ஏன் பேசணும், எதுக்கு பழகணும்?
2: இல்ல நீங்க நடிக்க முயற்சி பண்றீங்க, உங்க நெஞ்சத்தொட்டு சொல்லுங்க. இந்த ஒரு வாரமா நீங்க என்ன
3: நினைக்கல? நோ வே, ஞாபகமே இல்லைன்னு சொல்றேன். நினைக்கலையான்னு கேக்குறீங்க?
2: நினைப்பீங்க. யூ வில் டெஃபினெட்லி திங்க் அபவுட் மீ. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நாளைக்கே உங்களுக்கு என் கூட பேசணும் பழகணும்னு தோணுச்சுன்னா கஷ்டப்படக்கூடாது பாருங்க. என்ன மாதிரி?
3: ஹலோ.
2: ஓகே ஓகே, சில் தோணலனா ஜஸ்ட் லீவ் இட்.
3: இது உங்க கடன் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்.
1: நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்கள் கிராமத்து பெண்ணாக திருமகன் படத்துல தோன்றியிருப்பாங்க. பானை செய்பவராக தன் காதலை நாயகனுடைய மரியாதைக்காக தியாகம் செய்யும் ஐயக்கா கேரக்டர்ல உணர்ச்சிகரமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின். பெண் சிங்கம் திரைப்படத்துல நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாங்க. பல பல கேரக்டர்ல அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திய இவர் 10 கழித்து தமிழ்ல ரீஎன்ட்ரி கொடுத்த படம் தான் டெஸ்ட். 2025 வெளியான டெஸ்ட் படம் தான் தமிழ்ல இவருடைய நடிப்பில் நிறைவாக வெளியான படமாகும். இந்த படத்துல நடிகர் சித்தார்த் அவர்களுக்கு மனைவியாகவும் ஒரு பிள்ளைக்கு தாயாகவும் நடிச்சிருப்பாங்க. கணவனுடைய அனைத்து செயல்களுக்கும் உடன்பட்டு செல்லும் பத்மா பிள்ளைக்காக என்று வரும்பொழுது கணவனையே எதிர்க்கிறாங்க. உணர்வு பூர்வமாக ஒரு தாயின் அனைத்து உணர்வுகளையுமே இந்த கேரக்டர்ல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்கள். இப்பொழுது உங்களுக்காக ஒரு காட்சி வருது திருமகன் திரைப்படத்துல இருந்து.
4: இது ஏன் பானை, ஏன் கணக்கு அப்படிதான் வரும்?
5: நல்லா வருமா? சரியே, உன் கணக்கு பிரகாரம் எவ்வளவுதான் சொல்லு.
4: ஒரு பானை 25 மாணிக்கு.
5: என்னதே 25? ஊர் கணக்கு எல்லாம் 15, எனக்கு 25?
4: பாய் முடி, கணக்கு பார்க்க முடி. மொத்தமா எப்படி தெரியுமா? 1535 25
5: உன் கணக்கே எனக்கு புரியலையே.
4: புரியாம இருக்கணும் தானே இப்படி சொல்றது?
5: இதெல்லாம் ரொம்ப அநியாயம். சரி, ஒரு 25 குறைச்சுக்க முடியுமா?
4: பைசாவா?
5: ரூபா?
4: ரூபாவா? 5 கூட குறைக்க மாட்டேன்டா, இது நடக்காது.
1: அன்பை உரைப்பதற்கு மொழி தேவையா? கண்ட கனவுகள் அனைத்தும் கண்முன்னே தோன்றினால் அந்த உணர்வை எப்படி விவரிப்பது? ஆனால் இங்கொருவர் விவரிக்கின்றார் இந்த பாடலில். பாடல் வருகின்றது உங்களுக்காக நேபாளி திரைப்படத்திலிருந்து.

0: கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: சாப்பாடு காதல ஹெட்செட்னு இந்த மதிய நேரத்துல மக்ளி நேரம் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். மீரா ஜாஸ்மின் அவர்கள் அனில் ஜான் டிட்டஸ் என்பவரை 2014 திருமணம் செய்து கொண்டார். இவருடைய நடிப்பிற்காக பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. 1 முறை தேசிய திரைப்பட விருதும், 2 முறை பிலிம்பேர் விருதும், 3 முறை கேரள மாநில திரைப்பட விருதும், 1 முறை தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதும் நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம இன்னும் பல விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2009 இவருக்கு தமிழ்நாடு மாநிலத்தின் உயரிய விருதான கலைமாமணி விருதும் வழங்கப்பட்டிருக்கு. இப்பொழுது உங்களுக்காக உணர்வு பூர்வமான ஒரு உரையாடல் காட்சி வருது மெர்க்குரி பூக்கள் திரைப்படத்துல இருந்து.
3: என்ன பேச்சு பேசுற? நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா போற. புருஷன் பொஞ்சாதி, இங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா? வாய்க்கு வந்தபடி பேசுற.
4: உனக்கு ஒண்ணு தெரியாது நீ போ.
3: என்ன தெரியாது? நேத்து வீட்டுக்கு வந்த மனுஷனை வானு ஒரு வார்த்தை கூப்பிட்டியா? எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு பண்ண. நானும் பொறுத்துக்கிட்டேன். இப்ப என்னடா இப்படி பேசுற? ஒரு மருமகன் கிட்ட பேசுற பேச்சா இது? பெத்த அப்பன்றதுக்காக நான் உன சும்மா விடுறேன். இல்ல நடக்கிறதே வேற. இங்க பாரு, இன்னொன்னு சொல்றேன். இப்ப எனக்காக என் புருஷன் இங்க அசிங்கப்பட்டார். அதுக்கு பரிகாரமா நான் அவர் வீட்டுலதான் இருக்கேன்.

0: போறேன். இனிமே நீ என்ன பார்க்க வர வேண்டாம். நானும் எது நடந்தாலும் பிறந்த வீடு ஒன்று இருக்கு, நீங்க வரமாட்டேன். நம்ம உறவை இனியோடு முடிஞ்சு போச்சு, வாங்க போலாம்.
1: அன்பை பரிமாறிக்கொள்வதில் பல விதம் உண்டு, அதில் இது ஒரு விதம். கேட்போமா? பாடல் வருகிறது ரன் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. 25 வருடங்களாக திரைத்துறையில் பயணிக்கும் ரசிகர்களை வசீகரித்த நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களை பத்தி இன்றைய ஷோல தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உண்மையும் நேர்மையும் எப்பொழுதும் உடன் இருந்தால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்துல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: இன்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே மாதுளம் சிவன்

0: நிறைவில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள்

ಕನ್ನಡ ಜನರ ಜನ್ಮದ ಜನ್ಮದ ಜನ್ಮ ಜನರ ಜೀವನ ಕರೆದು ತಂಗ

சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

இன்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் லோகநாதன் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:45. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். பட்டினத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து.

0: பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம். பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம். தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா?
1: தெய்வம் பொய்யும் கூறுமா?
0: கைகளிலே உயிர் இழந்தால் பாசம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் இமேசால், ஈரோடு மாவட்டம் சிறுவாளூர் ஆகிய இடங்களில் 10 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் சவுந்தப்பூர் 9 சென்டிமீட்டர், தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் 8 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் அகவயல், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், சிவகங்கை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, புத்தன் அணை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், முதுகளத்தூர், மூளைக்கரைப்பட்டி, நாலுமுக்கு, கீழாநிலை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், திருப்பரப்பு, சுத்தமல்லி அணை, சுருளக்கோடு, அரிமளம், மதுரை, நெடுங்கல், பாலக்கோடு, எலந்தக்குட்டைமேடு, காக்காச்சி, சாத்தியார், கமுதி, கடலாடி, குண்டார் அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மாம்பழத்துறையாறு, மேட்டுப்பட்டி, மாஞ்சோலை, வரட்டுப்பள்ளம், ஆனைக்கிடங்கு, மதுரை வடக்கு, மதுரை, தருமபுரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம், ஆண்டிப்பட்டி, குப்பநத்தம், பெரியப்பட்டி, தொண்டாமுத்தூர், தென்காசி, கோபிச்செட்டிப்பாளையம், சிட்டம்பட்டி, புவனகிரி,

0: காரையூர், அயப்பாக்கம், திருப்புவனம், தலாக்குளம், சேத்தியாத்தோப்பு, சேலம் மாவட்டம் மேட்டூர், களியல், கன்னடியான் அணைக்கட்டு, தருமபுரி, வத்திராயிருப்பாக இடங்களில் 3 சென்டிமீட்டர். சிறுவாணி அடிவாரம், திருமனூர், செம்பரம்பாக்கம், மதுரை மாவட்டம் வீரகனூர் அணை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கணிக்கோட்டை, பெண்ணாகரம், பாம்பன், கவுந்தப்பாடி, திருச்செந்தூர், பாலமூர், திருச்சுழி, திருவாரூர், சேர்வலாறு அணை, சென்னை மதுரவாயல், ஆவுடையார் கோவில், மேட்டூர், சூரன்குடி, கோத்தகிரி, குன்னூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.8 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.9 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. வடக்கு உட்கர்நாடகம் தொடங்கி மன்னார் வளைகுடா வரை தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில், லட்சத்தீவுகளை ஒட்டி கேரள தென்கிழக்கே, தென்மேற்கு மத்திய பிரதேசத்தை கடந்து கர்நாடகத்தின் உட்பகுதியில் கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. மேலும் வலுவிழக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புண்டு.
1: கன்னியாகுமரி சமாச்சார் கே சாத் மே கனகலதா. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने ऑपरेशन सिंदूर की पहली वर्षगांठ पर सशस्त्र बलों के शौर्य को नमन किया है. उन्होंने आतंकवाद और इसे बढ़ावा देने वाले तंत्र को नष्ट करने की राष्ट्र की प्रतिबद्धता दोहराई. सोशल मीडिया पोस्ट में श्री मोदी ने कहा कि भारतीय सशस्त्र बलों ने ऑपरेशन सिंदूर के दौरान अद्वितीय साहस, सटीकता और दृढ़ संकल्प का प्रदर्शन किया. उन्होंने कहा कि सुरक्षा बलों ने पहलगाम में निर्दोष नागरिकों पर हमला करने वालों को मुंहतोड़ जवाब दिया. अपने संस्कृत श्लोक सुभाषितम में प्रधानमंत्री ने कहा कि ऑपरेशन सिंदूर में भारत की असाधारण विजय देश के बहादुर सैनिकों के उल्लेखनीय शौर्य और देशभक्ति का एक प्रेरक उदाहरण है. राष्ट्रपति द्रौपदी मुर्मू, उपराष्ट्रपति सीपी राधाकृष्णन और कई अन्य मंत्रियों ने ऑपरेशन सिंदूर में सशस्त्र बलों के शौर्य की सराहना की.
2: राष्ट्रपति द्रौपदी मुर्मू ने ऑपरेशन सिंदूर को आतंकवाद, देश की संप्रभुता तथा नागरिकों की सुरक्षा को खतरे में डालने वाली सभी ताकतों के खिलाफ अटूट संकल्प का एक निर्णायक प्रमाण बताया है. उपराष्ट्रपति सीपी राधाकृष्णन ने ऑपरेशन सिंदूर को एक निर्णायक क्षण बताया जब भारत ने शांति, एकता और संप्रभुता को भंग करने की कोशिश कर रहे आतंकी संगठनों और आतंकवाद को प्रायोजित करने वाले देशों को दृढ़ता से जवाब दिया. गृह मंत्री अमित शाह और रक्षा मंत्री राजनाथ सिंह ने भारतीय सशस्त्र बलों के शौर्य और बलिदान नमन किया है. गृह मंत्री ने सोशल मीडिया पोस्ट में कहा कि इतिहास में इस दिन को भारतीय सशस्त्र सेना की ताकत और उसके सटीक निशाना लगाने की क्षमता तथा देश की खुफिया एजेंसियों की सूझबूझ के लिए जाना जाएगा. रक्षा मंत्री ने कहा कि ऑपरेशन सिंदूर राष्ट्रीय संकल्प और तैयारी का मजबूत प्रतीक

0: நான் நெல்சன், எப்படி?
1: சூப்பர் சார். அந்த கசகசா
2: கசகசாவா?
1: கச கச தனித பச பசனா
2: சார், பாப்பா கச தனி ஸ்வரத்தை போய் கச கசான் அட்டாட்டி இதெல்லாம் கூட்டினு வராதிங்க.
3: திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஓமை கடவுளே திரைப்படத்திலிருந்து
4: போலாமா?
5: Seriously?
4: Mm.
5: Seriously?
4: Yeah.
5: Okay, let's go.

0: என்ன?
1: ஒன்றும் இல்லை.
0: தூங்குடா, காலைல சீக்கிரம் எழுந்துக்கணும்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 3:30. நிகழ்ச்சியில் தொடர்வது சங்கீத சாரல். நிகழ்ச்சி தொடங்கும் முன்

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
2: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
3: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் உஷாரவி அவர்களின் ஊத்துக்காட்டு வெங்கட சுப்பையர் கீர்த்தனைகள் கேட்க

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அசைந்தாடும் மயில் என தொடங்கும் கீர்த்தனை. சிமேந்திரா மத்தியமம் ராகம் ஆதிதாளம்.

0: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
0: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: சங்கீத சரல் நிகழ்ச்சியில் தாயே யசோதா என தொடங்கும் கீர்த்தனை, தோடி ராகம், ஆதி தாளம்.

சங்கீத சரல் நிகழ்ச்சியில் நிறைவாக குழலூதி மனமெல்லாம் காம்போஜி ராகம் ஆதிதாளம்.

இன்றைய சங்கீத சரல் நிகழ்ச்சியில் உஷாராணி அவர்களின் ஊத்துக்காட்டு வெங்கட சுப்பையர் கீர்த்தனைகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 4:09. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். குட் நைட் திரைப்படத்திலிருந்து

0: அந்த கோடம்பாக்கு வீட்டுக்கு எப்போ போகிறேன்? அந்த வீட்டுக்கு போன சொல்லு. இந்த கோடம்பாக்கு வீட்டுக்கு எப்போ தான் சர்வீஸ் போவேன்?
1: ஸ்ட்ரைக்கரேண்டா பிச்ச,
0: அந்த கோடம்பாக்கு வீட்டுக்கு எப்போ சர்வீஸ் போவேன்?
1: வீட்டுக்கு தான் போறேன்.

0: அறிவில உனக்கு வர கோத்து அப்படியே வெச்சனா பல்ல பேத்துற உனக்கு
1: ரூம்ல வந்து படுத்தல நீ பல்ல
0: பேத்தியா ஊருமா உங்க ஏன் இங்க பட
1: முடியாதுடா இங்கலாம் பட முடியாது
0: இங்க பட்டா தூக்கு வரடா ஏன் வாஸ்டல் ஏசில பத்தி
2: ஏய்
1: ஆமா
2: நீ என்னடா இத்தனை மணிக்கு தலையில தண்ணி ஊத்தினீங்கங்கற
0: ரூம் போ தலையில தண்ணி ஊத்திச்சு பைத்தியம்
1: ரூம்ல வந்து படுக்காம படுக்காத நோட்டே எத்தனை தடவை சொல்றது போன் சத்த தாங்க முடியல
0: ஏய் உட்கார்ந்து போன் பேசல
3: என்ன சத்தம் இங்க என்ன சத்தம்
0: அங்க கேளு
1: அம்மா இவன் அம்மா வச்சு அடிச்சான் அத
3: என்ன கை நீட்டற பழக்கம்
0: பாரு
1: என்னடி போய் சொல்றமா குடிச்சு வந்து ரூம்ல வந்து பாட்டு விட்டு தூங்கி ரூமே நார்மலா இருக்கா
3: குடிச்சிருக்கியா குடிச்சடா
0: என்ன

நேர்கள் நினைவிற்கு இன்றிரவு 9:30 நாடக மலரில் கல்யாண கலாட்டா நாடகம் எழுதியவர் கே. பக்ரியப்பன் அவர்கள். நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி தணிகாச்சலம், எல். விஜயா, ஆர். பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ். அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நிலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 4:32:29. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். லிஃப்ட் திரைப்படத்திலிருந்து.
1: தயவு செய்து கதவை மூடவும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சுல்லான் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 5:06. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் முதலாவதாக டிராகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

Detente.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. நேரம் 5:18:37. நிகழ்ச்சியில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மிருதன்.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம் நித்தமும்.

0: நினைவெல்லாம் காவியம்.
1: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். கோலி சோடா திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:08. நிகழ்ச்சியில் தொடர்வது தெரேசே. நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
2: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
0: திரைசி நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மகளிர் மற்றும் திரைப்படத்திலிருந்தார்

0: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
0: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: திரை சினேஷில் பாடல் கேட்கலாம். டோரா திரைப்படத்தில் இருந்தா.
3: டோரா, அவனை வேற பிளான் போட்டுக்கோ.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திரைசினேஷன் நிறைவாக பாடல் கேட்கலாம். கொடிவீரன் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நாடு தலை வணங்குவதாக கூறியுள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி அரசின் பதவியேற்பு விழா வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. அஸ்ஸாம், மேற்குவங்கம், தமிழகம், கேரளம், புதுச்சேரி மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடைபெற்ற மாநிலங்களில் நடத்தை விதிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதம் மற்றும் நாட்டு மக்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் அனைத்து சக்திகளுக்கும் எதிரான இந்தியாவின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டிற்கு ஆபரேஷன் சிந்தூர் ஒரு சான்றாகும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த பணியில் அசாதாரண வெற்றி நமது ஆயுதப்படைகளின் ஈடு இணையற்ற தைரியத்தையும் உறுதியையும் பிரதிபலிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: பகல்காமில் நடைபெற்ற கொடூரமான தாக்குதல் மிக துல்லியமாக எதிர்கொள்ளப்பட்டது என்றும், நாட்டை அச்சுறுத்த முயல்பவர்கள் நமது தேசம் ஒற்றுமையுடனும் வலிமையுடனும் பதிலடி கொடுக்க தயாராக உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். நமது வீரர்களின் துணிச்சல், தியாகம் மற்றும் தேசப்பற்றுக்கு இன்று நாடு வணக்கம் செலுத்துவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இந்தியாவின் அமைதி, ஒற்றுமை மற்றும் இறையாண்மையை சீர்குலைக்க முயற்சிக்கும் பயங்கரவாத சக்திகள் மற்றும் அவற்றிற்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கு உறுதியாக பதிலடி கொடுக்க வரையறுக்கப்பட்ட தருணம் இது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் ஆயுதப்படைகளின் அசைக்க முடியாத தைரியம் மற்றும் வீரம் பயங்கரவாத வலைப்பின்னல்களை திறம்பட குறிவைத்து தகர்த்தெறியப்படுவதை உறுதி செய்தது என்று அவர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் ஓராண்டு நிறைவை முன்னிட்டு மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா கூறுகையில், ஆபரேஷன் சிந்தூர் பயங்கரவாதத்திற்கு எதிரான துணிச்சலான மற்றும் ஆக்கப்பூர்வமான பதிலடி என்றும், ராணுவத்தின் இந்த நடவடிக்கை பாதுகாப்புத் துறையில் உள்நாட்டு தொழில்நுட்பம் மற்றும் தன்னம்பிக்கையை எடுத்துக்காட்டுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கும் அதன் செயல்பாட்டு சூழலை அகற்றுவதற்கும் நாடு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் ஓராண்டு நிறைவையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஆயுதப்படைகளின் ஈடு இணையற்ற தைரியம், துல்லியம் மற்றும் உறுதியை ஆபரேஷன் சிந்தூர் வெளிப்படுத்தியுள்ளது என்றும், பகல்காமில் பொதுமக்கள் தாக்கப்பட்டதற்கு பாதுகாப்பு படைகள் கொடுத்த பதிலடிக்கு தேசம் வணக்கம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆபரேஷன் சிந்தூர் நவீன இராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்றும், பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் நாடு போற்றுகிறது என்றும் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் சகாப்த இயக்கமாக நிற்கிறது என்றும், இது ஆயுதப்படைகளின் தாக்குதல் சக்தியை நாட்டின் எதிரிகளுக்கு எப்போதும் நினைவூட்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா

0: கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் ஓராண்டு நிறைவை குறிக்கும் வகையில் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நாட்டின் பாதுகாப்பு படைகளின் ஈடு இணையற்ற வீரத்திற்கு தாம் வணக்கம் செலுத்துவதாகவும், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அழிக்க ஒன்றிணைந்து செயல்படும் உறுதியான அரசியல் நிலைப்பாடு ஆகியவற்றை நினைவில் கொள்ளும் நாளாக இந்நாள் திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் 40 வயதிற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய இயக்கத்தை தொடக்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளது என்றும், வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தமிழக ஆளுநராக பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கான உரிமை கோரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு வங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி அரசின் பதவியேற்பு விழா ரவீந்திர ஜெயந்தியை முன்னிட்டு சனிக்கிழமையன்று கொல்கத்தாவில் உள்ள பிரிகேட் பரேட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: மேற்குவங்க மாநில பாஜக தலைவர் திரு ஷமிக் பட்டாச்சாரியா விழாவிற்கான ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மூத்த அதிகாரிகளை மாநில தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ள இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். இதற்கிடையே விழா நடைபெறும் இடத்தை சுற்றி சுமார் 4000 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும், உயரமான கட்டிடங்களிலிருந்தும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பட்டாச்சாரியா கூறியுள்ளார்.
0: அஸ்ஸாம், மேற்குவங்கம், தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடைபெற்ற மாநிலங்களில் நடைமுறையில் இருந்த மாதிரி நடத்தை விதிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதால் இந்த மாதிரி நடத்தை விதிகள் செயல்படுவதை நிறுத்திவிட்டது என்று தேர்தல் ஆணையம், மத்திய அமைச்சரவை செயலாளர், மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. எனினும் மேற்கு வங்கத்திலுள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் வரும் 21ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் அந்த தொகுதியில் மட்டும் மாதிரி நடத்தை விதிகள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கப்பட்டது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்டமான விழாவில் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அதா ஹஸ்னைன், புதிதாக நியமிக்கப்பட்ட 32 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் மற்றும் இரகசிய காப்பு பிரமாணத்தை செய்து வைத்தார். திரு விஜய்குமார் சௌத்ரி மற்றும் திரு விஜேந்திர பிரசாத் யாதவ் ஆகியோர் திரு சாம்ராஜ் சௌத்ரியுடன் 1 ஏப்ரல் பதவியேற்று துணை முதலமைச்சர்களாக நியமிக்கப்பட்டனர். 243 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் 89 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. இவ்விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திரு ஜே நட்டா உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் மற்றும் ஜேடியு தேசிய தலைவர் திரு நிதிஷ்குமார் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூத்த தலைவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். தமிழகத்தில் நிலவும் தெளிவற்ற அரசியல் சூழலில் புதிய அரசை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தாவேக தலைவர் திரு விஜயை இன்று லோக்பவனில் சந்திக்க அழைப்பு

0: விடுத்தார். இந்த சந்திப்பின் போது அரசு அமைப்பதற்கு தமிழக சட்டமன்றத்தில் தேவைப்படும் பெரும்பான்மை ஆதரவு இன்னும் பெறப்படவில்லை என்று ஆளுநர் விளக்கியதாக லோக்பவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தார். நடந்த முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து 15வது சட்டப்பேரவை கலைக்கப்பட்டு புதிய 30 சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியல் அரசிதழில் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று காலை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். புதிய அரசு அமையும் வரை காபந்து முதலமைச்சராக இருக்கும்படி ஆளுநர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரங்கசாமி, விரைவில் புதிய அரசு பதவியேற்கும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் முடிந்தபின் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதம் கொடுக்க உள்ளதாகவும் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நாடு தலை வணங்குவதாக கூறியுள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி அரசின் பதவியேற்பு விழா வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. அஸ்ஸாம், மேற்குவங்கம், தமிழகம், கேரளம், புதுச்சேரி மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற மாநிலங்களில் நடத்தை விதிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20. நிகழ்ச்சியில் தொடர்வது மனோரஞ்சிதம். நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசக்கூடிய மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் முதலாவதாக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல்

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடுவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் செம்மை கரும்பு சாகுபடி குறித்த உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் செம்மை கரும்பு சாகுபடி குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி சிவகுமார் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
2: கரும்பு விவசாயிகள் அனைவருக்கும் எனது முதற்கிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து செம்மை கரும்பு சாகுபடி. எப்படி செம்மை நெல் சாகுபடிங்கிற மாதிரி இப்போ கரும்பில் வந்து லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிறது செம்மை கரும்பு சாகுபடி. இப்போ ஒரு கிலோ நெல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏறத்தாழ 3000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அவ்வளோ தண்ணி வேண்டாம், காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிற முறையில் தான் நம்ம நெல்லில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி கரும்புலையும் இப்போ நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக புதுசாக வந்துருக்க தொழில்நுட்பம் தான் செம்மை கரும்பு சாகுபடி. பொதுவாக கரும்பை பற்றி பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் கரும்பு சாகுபடி பரப்பளவு, கரும்பு உற்பத்தி மற்றும் சர்க்கரை உற்பத்தி ஆகியவற்றில் 3வது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது. ஏறத்தாழ 115 டன் என்ற அளவில் அமைஞ்சு நம்ம வந்து இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிறோம். ஸோ பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்தியாவின் சர்க்கரை தேவை மிகவும் கூடுதலானது. கரும்பில் மகசூல் அதிகரிக்க நம்ம இந்த செம்மை கரும்பு சாகுபடியை நம்ம பயன்படுத்தினோம்னா நல்ல மகசூல் எடுக்கலாம். கரும்பு சாகுபடியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உரிய காலத்தில் நம்ம பருவத்துக்கேற்ற ரகங்களான 86/32, 1/3339, 1/0/15, 0/93/76, இது மாதிரி நம்ம புதுமையாக உள்ள ரகங்களை தேர்வு செய்து நடணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முன்பட்டமான டிசம்பர் ஜனவரி மாதங்களில் நடவு செய்யப்பட்ட கரும்பு ரகங்கள் பின்பட்டத்தில் நடவு செய்யப்பட்ட ரகங்களை விட அதிக மகசூல் பெற நல்ல சீதோஷ்ண நிலை சாதகமாக உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரியில் நடவு செய்யப்பட்ட கரும்பில் சூரிய ஒளிச்சேர்க்கையால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் புதிய திசுக்களின் கூட்டமைப்பு ஏற்பட்டு பயிர் நீண்ட காலத்திற்கு செழித்து வளர பயன்படுத்தப்படுவதால் அதிக மகசூல் கிடைக்கிது. ஆனால் பின்பட்ட கரும்பில் சூரிய ஒளி சேர்க்கையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் யாவும் தண்டு பாகத்திற்கு அனுப்பப்பட்டு சர்க்கரையாக சேமிக்கப்படுவதால் நடவு கரும்பின் வளர்ச்சி தடைப்பட்டு மகசூல் பாதிக்குது. எனவே விவசாயிகள் முன்பட்டமான டிசம்பர் ஜனவரி மாதங்களில் கூடுமான வரை நடவு செய்து நம்ம பயன்பெறணும். நடவுகள் தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா கரும்பு நடவுக்கு முன்பாக நல்ல வடிகால் வசதியுள்ள நிலத்தை தேர்ந்தெடுத்து சட்டி கலப்பை கொண்டு உழணும். அடி உரமாக உழவுக்கு முன்பாக ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் அல்லது 5 டன் கம்போஸ்ட் அல்லது ஆலை கழிவு மட்டி இடுவது மிகவும் சிறந்தது. இதனால் மண்ணோட வளம் பாதுகாக்கப்படுவதோடு ஈரப்பிடிப்பு தன்மையும் அதிகரிக்குது. பின்னர் 3 முதல் 4 முறை நல்ல உழவு பண்ணி ரோட்டாவேட்டர் என்னும் கருவி மூலம் உழுவதால் மண்ணானது நல்ல பொடி பொடியாகி நல்ல பதமாக மாறும். நார்மலாக நம்ம போடுறதுக்கு 4 டன் கரும்பு தேவைப்படும். சாதாரண கரும்பு முறையில் 1 டன் கரும்பில் 7000 2 பொரு கரணை எடுக்கும். பார்த்திங்கன்னா 28000 2 பொரு கரணை எடுத்தால் 56000 கரும்பு நடுறோம் நார்மல் நடவில். நான் செம்மை கரும்பு சாகுபடியில் பார்த்தீங்கன்னா 4.5 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் நம்ம பாருக்கு பார் இடைவெளி விடணும். இது பார்த்தீங்கன்னா நாற்றங்கால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிப்பட்டு தான், இந்த ப்ரோட்ரெயின் சொல்கிறது சிப்பட்டில் எடுத்து அதில் 25-30 நாட்கள் வயதான நாற்றுக்களை தான் தேர்ந்தெடுத்து நடப்போம். இது பார்த்திங்கன்னா வரிசைக்கு வரிசை 5 அடையும், நாற்றுக்கு நாற்று 2 அடியும். ஸோ 4 அடி × 2 அடி, அதாவது பயிருக்கு பயிர் 2 அடி, கரும்புக்கும் கரும்பும் ஒவ்வொரு ரோக்கு ரோ பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 அடி வரைக்கும் இடைவெளி விடுறோம். வாசனம் பார்த்தீங்கன்னா காய்ச்சலும் பாய்ச்சலும் எப்போ நமக்கு தேவை இருக்குதோ அப்போ மட்டும்தான் நம்ம விடணும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விரதம் இருக்கிறோம் வீட்டில், காலை நான் சாப்பிட மாட்டோம் சொல்ல விரத காலத்தில். அப்போ மதியம் நம்ம 1 மணிக்கு படைச்சி சாப்பிடும்போது பாருங்கள் 4 மணிக்கு உடனடியே பசிக்கும். ஸோ நம்ம ரொம்ப நேரம் மிஷின் ஓடாமல் இருந்து திடீர்னு நம்ம சாப்பிட்டா எப்படி பசிக்குதோ அதே மாதிரி தான் இப்போ விவசாய பயிர்களில் நம்ம காய்ச்சலும் பாய்ச்சலும் ஒரேடியாக தண்ணி கட்டி வைக்காமல் எப்போ நல்லா காய வச்சு அதுக்கு எப்போ அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா பயிர் வந்து உடனடியாக எடுத்துக்கிட்டு அதிக மகசூல் கொடுக்குது. அந்த டெக்னாலஜி தான் நம்ம செம்மை கரும்பு சாகுபடி. இல்லை நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலமாக நம்ம உரமிடலாம். இதில் இயற்கை சார்ந்த உரங்கள், பயிர் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு முறைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதில் ஊடு பயிரும் நம்ம செய்யலாம். இதில் என்ன அதில் பயன்கள்னு கேட்டால் செம்மை கரும்பில் தண்ணீர் பயன்பாட்டு திறன் வந்து கூடுது. சரியான அளவு உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் பயிர்களுக்கு ஊட்டச்சத்து பராமரிப்பு ரொம்ப சிறப்பாக அமையுது. காற்று சூரிய ஒளி அதிக அளவு பயிருக்கு கிடைக்குது. ஏன்னா நல்ல இடைவெளி 4 அடி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோட சக்தி இருக்குது, நல்ல சூரிய ஒளி பயிருக்கு கிடைக்குது.

அதில் கரும்புல சர்க்கரை கட்டுமானம் அது அதிகரிக்கும். சாகுபடி செலவு பாருங்கள் ரொம்ப குறையுது. ஏன்னா அதில் 4 டன் நம்ம வந்து சாதாரணமான கரும்பு ஓடத்தில் போட்டிங்கன்னா ஏறத்தாழ 15,000-16,000 வரைக்கும் செலவு பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 டன்லேருந்து 1 டன் வரைக்கும் போதும். ஸோ ஏறத்தாழ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் நம்ம விதைக்கரும்புலே சேகரமாகும். அதுமாதிரி விவசாயிகளுக்கு ஊடுபயிர் மூலம் இரட்டை வருமானம் கிடைக்குது. நம்ம நிறைய கேப் இருக்கிறதுனால நம்ம ஊடுபயிர் பண்ணுறதுனால நம்ம வந்து இரட்டை வருமானம் கிடைக்கும். இந்த செம்மை கரும்பு சாகுபடிக்கு சாதாரண சொடிங்க உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா விதைக்கரனை பொறுத்த வரைக்கும் சாதாரண முறையில் பார்த்தீங்கன்னா 60,000 விதை பொறுத்த தேவை. ஸோ அது 30,000-20 விதைகள் ஏக்கருக்கு 4 டன். ஆனால் இந்த செம்மை கரும்பு சாகுபடியில் நம்ம ஒரு பொறு தான், ஏறத்தாழ ஒரு அறையிலேருந்து 1 டன் வரைக்கும் இந்த கருமே நமக்கு போதுமானது. இது சாதாரண முறையில் நம்ம நாற்றங்கால் மூலம் போடுறதில்ல, கரும்பு டேட்டா நட்டுறோம். ஆனால் இதில் அப்படி இல்லை, நம்ம ப்ரோட்ரையில் போட்டோ அல்லது பாலித்தீன் பையில் நம்ம போட்டோ நம்ம வந்து நாற்றங்கால் தயாரித்து 25-30 நாள் தான் எடுத்து நம்ம மெயின் ஃபீல்டு நடக்கும் இல்லைங்களா. இப்போ இடைவெளி பார்த்தீங்கன்னா சாதாரண முறையில் 2-3 அடி கொடுக்குறோம், இதுக்கு 4.5-5 அடி வரைக்கும் கொடுக்குறோம். தண்ணீர் தேவை சாதாரண முறை அதிகமாக இருக்கும். இதில் வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலம் தேவையான அளவு எப்போ தேவை இருக்கோ அப்போ மட்டும்தான் கொடுக்க போகிறோம். விதை முளைப்பு திறன் பார்த்தீங்கன்னா சாதாரண முறையில் வந்து ஏப்ரல் மேல முளைக்காது, குறைவாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, நம்ம பாலித்தீன் பையில் போட்டு நல்லா முன்னிலையே நல்லா வளமாக கொடுக்கறதுனால முளைப்பு திறன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒரு பயிர்லேருந்து கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா சாதாரண முறையில் 6-8 தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒவ்வொரு பருவாக எடுத்து நம்ம எடுத்து நடுறதுனால நல்ல காற்றோட்ட வசதி இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் டில்லர்ஸ் அந்த தூர் வெடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12-15 தூர் வரைக்கும் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கேன் வெயிட், தனிப்பட்ட கரும்பு வெயிட் சாதாரண முறையில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ தான் இருக்கும். செம்மை கரும்பு சாகுபடியில் தனிப்பட்ட கரும்போட வெயிட் வந்து 3-5 கிலோ வரைக்கும் இருக்குதுங்க. அதுமாதிரி ஊடு பயிர் வந்து அதை செய்ய முடியாது, நம்ம அதில் அதை செய்யலாம். இதுக்கு கரும்பு கரணைகளை நம்ம என்ன பண்ண போகிறோம், நினச்சி நடும்போது பார்த்தீங்கன்னா இதை புரோபிகனசோல் 25 EC பூஞ்சான கொல்லி மருந்து 100 கிராம் 100 லிட்டர் நீரில் என்ற விதத்தில் கலந்து நடுவதன் மூலம் கரணை மூலம் பரவும் நோய்களான புழுத்தண்டு, வாடல், கரிப்பூட்டை, மொசக் போன்றவற்றிலிருந்து கரும்புகளை காப்பாற்ற முடியும். மேலும் பூச்சிக்கொல்லி மருந்தான இமிட்டோக்ளோர்பிரீட் 1 லிட்டர் நீருக்கு 1 மில்லி வீதம் யூரியா 500 கிராம் சேர்த்து நடைச்சி நடுவதன் மூலம் கரும்பில் உள்ள செதில் பூச்சிகள், மாவு பூச்சிகள் அழிக்கப்பட்டு வளமான வீரியமான நல்ல தோல் நீக்கிய கரணைகள் பெறப்படுது. நடவுக்கு முன் கரும்பில் மட்டுமே தழைச்சத்தை நிலப்படுத்தும் கருப்பு யூரியா எனப்படும் அசிட்டோ பாக்டர் என்ற நுண்ணீர் உரத்தினை ஏக்கருக்கு 10 கிலோ வீதம் நம்ம சால்களில் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செம்மை கரும்பு சாகுபடியில் நம்ம வந்து இந்த ப்ரோட்ரையில் போடுறோம் இல்லைங்களா, அதில் போடும்போது குழித்தட்டுகளில் போட்டுருமே அதில் வந்து நம்ம அந்த குழித்தட்டு உள்ள பார்த்திங்கன்னா 1:1:1 ரேஷியோவில் எந்த வயலில் போட போகிறோமோ அந்த மண் கொஞ்சம் கோகோ பிட்டு அல்லது பிரெஸ்மட்டு கம்போஸ்ட்டு அல்லது வந்து ஆலை அழுக்கு இல்லைங்களா, இது மாதிரி நம்ம போட்டு நிரப்பணும். கொஞ்சம் செம்மண் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், நீர் பிடிப்பு தன்மை அதிகமாகும். இப்போ இந்த குழித்தட்டில் வரிசையாக நம்ம அடுக்கி தண்ணீர் தெளிக்க நம்ம ரோஸ் கேனை வச்சுட்டு அழகாக தண்ணி பாய்ச்சலாம். டெய்லி தண்ணி பாய்ச்சணும், இல்லை நிழல் வேணும்னா நிழல் வலையை நம்ம அமைச்சிக்கலாம். இதில் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 300 சதுரடி நமக்கு தேவைப்படும். ஓகேவா, இதில் நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலம் நம்ம பாசனம் பண்ணலாங்க. அதுமாதிரி மெயின் ஃபீல்டு ரெடி பண்ணி நம்ம எடுத்து நம்ம நட்ட பிறகு கலை நிர்வாகத்துக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு நடவு செய்த 3-5 நாட்களுக்குள்ள மண் முழுவதும் நனைந்திருக்கும் நிலையில் இந்த அட்ரட்டாப் அடிக்கும் போதுங்க மண் முழுசு ஈரமாக இருக்கணும், அப்போ தான் வேலை செய்யும் இந்த அட்ரட்டாப். இதை வந்து களைக்கொல்லி மருந்துன்னு ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ அட்ரட்டாப் அடிச்சுன்னா நல்ல களைகள் கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்து உரப்பரந்தில் பார்த்தீங்கன்னா கரும்புக்கு தேவைப்படும் தழைச்சத்து, மணி சத்து மற்றும் சாம்பல் சத்தை அந்தந்த பகுதிக்கு ஏற்ப ஏக்கருக்கு 120, 40, 80 தழைச்சத்து 120 கிலோ, மணி சத்து 40 கிலோ, சாம்பல் சத்து 80 கிலோ என்ற அளவில் நம்ம இடணும். 40 கிலோ மணி சத்து அதை ஒரு ஏக்கருக்கு முழுமையாக நம்ம நடவின் போது கம்ப்ளீட்டாக அடி உரமாக இடணும். தழை மற்றும் சாம்பல் சத்தை மற்றும் 3 சம தவணைகளாக பிரித்து கரும்பு நட்ட 30, 60 மற்றும் 90 நாட்களில் குழி முறையில் இட வேண்டும். கரும்பு பொறுத்தவரைக்கும் மேலோட நம்ம போட்டிங்கன்னா அது வந்து பயிருக்கு கிடைக்காது. குழி முறைங்கும் போது உள்ள சாதாரண ஒரு குச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த குச்சியை பார்த்தீங்கன்னா உனியை மட்டும் நமக்கு நார்மலாக குறு சீவிக்கிட்டு கரும்பு ஒருத்தரை வந்து அப்படியே குத்திக்கிட்டே போகணும், குழி விழுது பாருங்கள், அதில் உரத்தை அப்படியே போட்டு மண்ணை தள்ளிகிட்டே வரணும். அப்போ வந்து 10-15 நாட்களில் சீராக பயிர் கிடைக்கிறதுனால நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குங்க. கரும்பு பொறுத்த வரைக்கும் 40 நாளில் அரைப்பார் கட்டணும், 90 நாளில் முழு பார் கட்டணுங்க. அடுத்து செம்மை நெல் சாகுபடிக்கு கரும்பு பூஸ்டர், கரும்பு நட்ட 45, 60 மற்றும் 75வது நாள் ஏக்கருக்கு 1 கிலோ, 1.5 கிலோ மற்றும் 2 கிலோ என்ற அளவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகம் கொடுக்குற கரும்பு பூஸ்டர் எனும் ஒட்டும் திரவம் கலந்து இலைவழி தெளிப்பாக தெளிக்கலாம். அடுத்து பயிர் பாதுகாப்பு முறைகள் கரும்பில் பார்த்தீங்கன்னா இளங்குருத்து புழு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்ப காலமான பிப்ரவரி முதல் ஜூலை வரை 40 நாட்கள் வரை பயிர்களை தாக்கி சேதம் உண்டாக்குது. இதனை கட்டுப்படுத்த குளோன்ட்ரானிலி மருந்து ஏக்கருக்கு 80 மில்லி வீதம் தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும். இதனை தவிர இளங்குருத்து புழு பார்த்த உடனே லைட்டாக மண் அணைச்சி தண்ணீர் தேக்குவதன் மூலம் நம்ம இளங்குருத்து புழு கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த இளங்குருத்து புழு எப்போவும் கரும்பில் அந்த 3வது இலை வரும்போது தான் உள்ளே போவோம், உள்ளே போய் மெயின் மிட்ரிப்பை வந்து கடிச்சு சாப்பிட்ருவோம். ஸோ நீங்கள் மண் அணைச்சி தண்ணி வச்சிங்கன்னா அடுத்த பயிருக்கு போகிறத கண்ட்ரோல் பண்ணிடலாம். கரும்பின் 4வது மாதம் முதல் அறுவடை வரை கணுக்களுக்கிடையே துவாரமிட்டு

தண்டின் உட்பாகத்தை சேதமாக்கும் இடைக்கணு புழுவினை கட்டுப்படுத்த 5ஆம் மாதம் மற்றும் 7ஆம் மாதம் வரை முறையாக தோகை உரிக்கணும். கரும்புல தோகையில் தான் மேக்சிமம் எல்லாம் அந்த பூச்சி நோய்கள் எல்லாம் முட்டை போடுறது டெவலப் ஆகுறது. நீங்கள் தோகை உரிச்சிட்டாலே கரும்புல பாதி பூச்சி நோய்களை குறைச்சிடலாம். அல்லது 3லேருந்து 8 மாதம் வரைக்கும் ட்ரைகோகிராமா என்னும் ஒட்டை விட்டுனீங்க, ஏக்கருக்கு 1 முறைக்கு 2 சிசி வீரம், 5 நாள் இடைவெளியில் 3ஆம் மாதம் முதல் 9ஆம் மாதம் வரை வெளியிருந்தால் நமக்கு நல்ல இடைக்கண்ணு கூட நல்ல கண்ட்ரோல் இருக்கும். கரும்போட வந்து பார்த்தீங்கன்னா தண்டு ரொம்ப மொத்தமாக இருக்கும், நீங்கள் மருந்துலாம் அடிச்சிங்கன்னா உள்ளே போய் கேட்காது. நீங்கள் இடைக்கண்ணு புழு நீங்கள் வந்து இந்த ஒட்டு நேட்டை கட்டினீங்கன்னா அது சின்ன பேன் மாதிரி இருக்கும், அது வந்து காற்றுல போய் பரவி அந்த கரும்பு இருக்கிற ஓட்ட வழியாக உள்ளே போய் அந்த பயிரை ஏறத்தாழ ஏக்கருக்கு 500 ரூபாய் செலவு பண்ணாலே நமக்கு ஏக்கருக்கு 4 டன் அளவுக்கு அதிகமாக வந்து மகசூல் கிடைக்குங்க. கரும்பில் 5ஆம் மாதம் முதல் அறுவடை வரை இலையின் நடு நரம்பினை துளைத்து நுனிக்குருத்தி நடுப்பகுதியில் சேதம் விளைவிக்கும் நுனிக்குருத்து புழுவினை கட்டுப்படுத்த மிகவும் சக்தி வாய்ந்த குளவி ஒட்டுண்ணி ஐசோடீமா ஜாவன்சிஸ் விடுவதன் மூலமும் நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பில் 5ஆம் மாதம் முதல் 7ஆம் மாதம் வரை கரும்பிற்கு முறையாக நம்ம வந்து தோகை உரித்து விட்டம் கட்டணுங்க. ஸோ தோகை உரிச்சாலே உங்களுக்கு இடைக்கணி புழு, மாவு பூச்சி, செதுதல் பூச்சி இதனுடைய வந்து தாக்குதல் குறையும். நல்ல சூரிய வெளிச்சமும் நல்ல காற்றோட்டமும் கிடைக்கும். தோகை உரிக்கப்பட்டு சுத்தமாக இருக்கும் வயல்களில் கரும்பு அறுவடை செய்வதற்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக முன்னுருவாங்க. ஸோ தோகை உரிக்காத வயலில் செலவு வந்து உங்களுக்கு அதிகமாக போகும். இன்னொன்று இப்போ லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரும்பில் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா சவுக்கு மூங்கில் இது மாதிரி 1 மீட்டருக்கு 1 மீட்டர் ஒரு போஸ்ட் போட்டு நடுவு 4 அடி 5 அடி ஹைட்டுக்கு நீளமான குச்சியை வச்சு கட்டிடுறாங்க. கட்டு கரும்பு விட்டம் கட்டும்போது கரும்பு 2 பக்கம் இருக்கிற கரும்பு 2 சேர்த்து 100 கிலோ சணல் வாங்கி கட்டிடுறதுக்கு ஸ்ட்ரென்த்தான முறையில் கட்டும்போது கரும்பு மேலே மேலே வளரும். இப்போ எப்படி ஒரு மரம் வைக்கும்போது சைடில் ஒரு குச்சி வச்சு கட்டுறமோ அதே மாதிரி கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கரும்புனா கீழே சாய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இது மாதிரி 3 மீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு 4 மீட்டர் 3 மீட்டர் உள்ள ஒரு போஸ்ட்டை போட்டு ஒரு 5 அடி ஹைட்டு குச்சி வச்சு நம்ம கட்டினோம்னா கரும்பு கீழே சாயாது, மேலே மேலே வளர்ந்துட்டு இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் குழி முறையில் நீங்கள் பொட்டாஷ் வந்து ஒரு 50 கிலோ நீ வச்சிங்கன்னா இன்னும் ஒரு 4 கன்று மேலே வளர வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கரும்பு வெட்டும்போது அப்படியே நீங்கள் கரும்பை வெட்டிட்டு அந்த குச்சி அப்படியே நிற்கும், ரெட்டூன் வரும் திரும்பவும் கட்டிக்கலாம். கரும்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதாவது நீங்கள் ரெட்டூன் வந்து 5-6 வரை கூட நீங்கள் ரெட்டூன் விடலாம், திரும்ப திரும்ப நட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு விதை கரும்போட செலவு வந்து ஏக்கருக்கு 10,000-15,000 மிச்சமாகும். நமக்கு அந்த குச்சி கட்டினா திரும்பி நெக்ஸ்ட் இயர் வரும்போது திரும்பவும் நீங்கள் கட்டிக்கலாம். இப்படி கட்டும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஏக்கருக்கு 5லேருந்து 10 டன் வரைக்கும் அதிகமாக நம்ம வந்து மகசூல் நம்ம நிச்சயமாக எடுக்கலாம். அடுத்த நோய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொக்கோபோங் நோய், கரும்பு சாகுபடியில் பன்முக பிரச்சனையை உண்டாக்கும் பொக்கோபோங் நோயை கட்டுப்படுத்த எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை நடவு செய்வதாலும் அல்லது 0.1% கார்பன் டைசியம் 1 கிராம் பெர் லிட்டர் அல்லது 0.2% காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அல்லது மான்கோசப் வந்து 1 லிட்டருக்கு 3 கிராம் என்ற இடைவெளியில் 3 முறை தெளிப்பதாலும் நம்ம இந்த பொக்கோபோங் டிசீஸை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். கரும்பு பயிர் செய்து பராமரிப்பு முறையில் தீவிர கவனம் செலுத்துவது போல் கரும்பு அறுவடை செய்வதிலும் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். கரும்பின் முதிர்ச்சி நிலை அறிந்து அதன் அடிப்படையில் அறுவடை மேற்கொள்வதால் மட்டுமே அதிகபட்ச மகசூல் பெறுவதோடு சராசரி சர்க்கரை கட்டுமானமும் அதிக அளவில் பெறலாம். கரும்பு வெட்டும்போது தரையோடு சேர்த்து வெட்டணுங்க, ஒரு சான் விட்டு மேலோட நீ வெட்டினீங்கன்னா அடுத்து கட்டை தட்டுறது ரொம்ப கஷ்டமாகிடும். ஸோ மருதாம்பு கரும்பு வரும்போது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக கட்டையை தட்டி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி வச்சிடணும். இந்த பழைய தோகையெல்லாம் பார்த்து கம்ப்ளீட்டாக நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா தோகையை நம்ம வந்து சில பேர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொளுத்தி விட்டுறாங்க. அப்படி கொளுத்தும் போது ஏறத்தாழ 5000-10,000 டிகிரி வரைக்கும் வெப்பநிலை அதிகமாக போகுது. இப்படி போகும்போது மண்ணில் இருக்கிற நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் எல்லாம் செத்து போயிடுதுங்க. ஸோ கரும்பு போது தோகை எடுக்காமல் அப்படியே தோகை மல்ச்சிங் மாதிரி நம்ம பார்க் நடுவில் நம்ம போடுறது நல்லதுங்க. இப்போ கரும்பு நீங்கள் வெட்டி முடித்த உடனே தண்ணியை விட்டுட்டு இதில் கட்டை தட்டணும். கட்டை தட்டினா பழைய வேர் விட்டு புது வேர் நமக்கு வர்றதுக்காக நம்ம வந்து கட்டை தட்டி விடலாம். அல்லது நம்ம கல்டிவேட்டரே அந்த குழு இருக்குது பாருங்க, அந்த நம்ம அந்த அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே ஒரு ஓர் இழுத்தோம்னா பழைய வேர் போக புது வேர் வந்ததுன்னா நல்லா வந்து ரெட்டூன் கிராப் வந்து நல்லா வாலிப்பாக வரும். ஸோ செம்மை கரும்பு சாகுபடிங்கிறது நல்ல காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிறவே தண்ணி அடிக்கடி வைக்க வேண்டாங்க. நம்ம ஒரு 20-24 தான் தண்ணி வச்சா போதும். இந்த கரும்பு கரண 4 டன் போடுறோம், இதில் 1/2 டன் தான். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா செலவும் மிச்சம், நீர்ப்பாசனம் வந்து அதிகமாக தண்ணியும் நமக்கு தேவையில்லை, கரும்பு வந்து வாலிப்பாகவும் வரும். நான் சிம்பிளாக ஒரு உங்களுக்கு கால்குலேஷன் சொல்கிறேன், 4 அடியில் நீங்கள் போடும்போது மினிமம் 4000 கரும்பு தான் 1 ஏக்கரில் நான் பார்க்கிறோம். ஸோ ஒரு கரும்பில் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 தூர் வந்ததுன்னா ஸ்கொயர் மீட்டருக்கு 1 கரும்பு இருக்கும் நார்மலாக. ஸோ ஒரு கரும்பில் பார்த்தீங்கன்னா 10 தூர் வந்ததுன்னா ஒரு கரும்பு 3 கிலோ இருக்கும், அப்போ 30 கிலோ கிடைக்கும் 1 ஸ்கொயர் மீட்டரில். இப்போ 4000 ஸ்கொயர் மீட்டருக்கு என்னாச்சு, 4000×30 120 டன். ஸோ 100லேருந்து 120 டன் பெரிய ஏக்கருக்கு நம்ம நிச்சயமாக எடுக்கலாம். செம்மை கரும்பில் தனிப்பட்ட கரும்போட வெயிட் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கிலோ இருக்கும், உள்ள பொக்கையே இருக்காது. நம்ம சொல்ல டெக்னாலஜி ஃபாலோ பண்ணிங்க நல்லா மகசூல் நம்ம எடுக்கலாம். இப்போ செம்மை கரும்பு சாகுபடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு மிச்சம், மகசூல் அதிகமாக எடுக்கிறோம். இதில் ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் எடுக்கலாங்க. முதல்ல விதை கரும்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 4 டன் நம்ம போடுறோம், 1 டன்னுக்கு 3500 ரூபா 15,000 செலவாகும். இதில் நமக்கு 1/2 டன்லேருந்து 1 டன் வரைக்கும் தான். ஸோ ஏறத்தாழ 10,000 ரூபாய் மிச்சமாகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊடு பயிர் நம்ம போடலாம், ஏன்னா 4.5 அடி வரைக்கும் போடும்போது இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பயிர்கள் இருக்கு இல்லையா, வந்து உளுந்து இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சனப்பு, கடலை, சோயாபீன்ஸு,

0: இது மாதிரி பயிர்கள் நம்ம போடும்போது அது இடைப்பட்ட காலத்தில் ஒரு நல்ல ஒரு மகசூல் நமக்கு கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பயிர்களை நீங்கள் போட்டு அறுவடை பண்ணிட்டீங்கன்னா இந்த வேர் முடிச்சிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய நைட்ரஜனை நிலைப்படுத்துது. ஒரு ஏக்கருக்கு 20-30 கிலோ வரைக்கும் நமக்கு தழைச்சத்து அதிகமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு 60 நாளில் நீங்கள் பயிர்களை நீங்கள் எடுத்துகிட்டு திரும்பி வேர்களை அப்படியே மண் அணைச்சி விட்டுட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது அதிகமான தழைச்சத்தை கொடுத்து நல்ல தூர் வந்து அதிகமாக வெடிக்கும். அதுதான் இயற்கை உரங்களை நம்ம அதிகமாக போடணுங்க. கரும்பு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பிரஸ்மட் கம்போஸ்ட் சாகுபடியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு லோடு மண் பார்த்தீங்கன்னா 30,000-40,000 விற்குது. ஒரு டன் வந்து பிரஸ் மட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 50-100 ரூபாய் தான். ஒரு லோடு 10 டன் எடுத்திங்கன்னா ஏறத்தாழ 500 ரூபாய். இன்றைக்கி ஒரு லோடு 500 ரூபாய்க்கு வேறு எந்த பொருளுமே கிடைக்காது. இப்போ இந்திய மண்ணில் பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த ஆர்கானிக் மேட்டர் அந்த ஹியூமஸ் கரண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாயிலில் 1% கம்மியாக தான் இருக்குது. அந்த கரிமப் பொருளை அதிகப்படுத்தணும்னா நிறைய நம்ம பிரஸ் மட் கம்போஸ்ட் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 30-40 சக்கரை ஆலைகள் இருக்குங்க. நீங்கள் சக்கரை ஆலையில் போய் நீங்கள் பதிவு பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரஸ் மட் இதை அனுப்பிட்டு ஊட்டமேட்டி கொடுக்குறாங்க. அதில் வந்து அசிட்டோ பேக்டர் கருப்பு யூரியாவை கலந்து அவங்களே ஊட்டமேட்டி சூப்பர் பாஸ்பேட்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் போட்டிங்கன்னா மண்ணில் இயற்கை உரையில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக மண்ணோட வளமும் அதிகமாகும், கரும்பும் நமக்கு அதிகமான மகசூல் எடுக்குங்க. ஸோ இது மாதிரி நம்ம இயற்கை உரங்களை பிரஸ் மட் கம்போஸ்ட்டு ஃபார்ம்யார்ட் மேன்யூர் ஆட்டு உரம் கோழி உரம் இது மாதிரி உரங்களை நம்ம அடி உரமாக நம்ம போடும்போது நிச்சயமான மண்ணோட வளம் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கரும்பில் நல்ல மகசூலும் இருக்க முடியும். அதுவே நார்மலாக நம்ம கரும்பு நம்ம 4 டன் வாங்கிட்டு வந்து போட்டு க்ளோஸாக போட்டுவிட்டு கரும்பில் வந்து நிறைய பூச்சி நோய் இல்லாமல் செம்மை கரும்பு சாவடி பண்ணோம்னா தண்ணியும் மிச்சம் பணம் செலவும் மிச்சம் நமக்கு மகசூலும் அதிகமாக எடுக்க நல்ல வருமானம் பெற்று நம்ம வாழ்க்கை தரமும் உயரும். செம்மை கரும்பு சாகுபடி எல்லாரும் யூஸ் பண்ணி நல்ல மகசூல் எடுத்து சிறப்பாக வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை செம்மை கரும்பு சாகுபடி குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி சிவகுமார் அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கடலூரில்
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் விதை சேமிப்பின் நோக்கம் மற்றும் பயன்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். முதல் நிலை விதை தரத்தை, அதாவது முளைப்பு திறன், புற தூய்மை, வீரியம் போன்றவை சேமிப்பு காலத்தில் அதற்கு தகுந்த அல்லது மேம்பட்ட நிலையில் பராமரிப்பதே விதை சேமிப்பின் நோக்கமாகும். விதையிலிருந்து செடி முளைக்கும் திறனை ஏற்புடைய அளவில் பராமரிப்பதே விதை சேமிப்பின் நோக்கம். இதனை நிறைவேற்றுவதற்கு விதைகளின் சிதைவை குறைத்து ஏற்புடைய அளவில் விதையின் தரத்தை உயர்த்தி தேவைப்படும் காலத்திற்கு பராமரிக்க வேண்டும். விதை சேமிப்பின் பயன்கள். விதை சேமிப்பு என்பது விதை அறுவடை செய்த காலம் முதல் நடவு செய்யும் காலம் வரை அதிகபட்ச முளைப்பு திறன் மற்றும் வீரியம் ஆகியவற்றை பராமரித்தலே ஆகும். ஆரோக்கியமான மற்றும் வீரியமுள்ள நாற்றுகள் முளைப்பதுடன் அவற்றின் எண்ணிக்கையும் போதுமான அளவு இருக்க வேண்டும். விதைகளை கையாளும் முறை ஒவ்வொன்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். விதைகளை அறுவடை முதல் நடவு வரையில் நல்ல முறையில் புற அமைப்பு மற்றும் வினையியல் நிலைமைகளை பராமரிப்பதே விதை சேமிப்பின் பயனாகும். விதைகளின் அறுவடை மற்றும் நடவுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் சேமித்தல் அவசியமாகும். அறுவடை மற்றும் விதைப்பின் இடைவெளி விதை சேமிப்பின் முக்கிய காரணம் என்றால், நீண்ட கால சேமிப்பிற்கு வேறு பல காரணங்களும் உள்ளது. விதை விற்பனையாளர்கள் அனைத்து விதைகளையும் அதே நடவு காலத்தில் விற்பனை செய்ய இயலாது. சில நேரங்களில் விற்கப்படாத விதைகள் அடுத்த நடவு காலம் வரும் வரையில் சேமித்து வைக்கும் நிலை உருவாகும். அப்பொழுது சில பயிர் வகைகள் மற்றும் ரகங்களின் விதைகளின் சேமிப்பு திறன் குறைந்திருப்பதே முக்கிய பிரச்சனையாகும். ஒவ்வொரு நடவு காலத்திலும் விதை உற்பத்தியை குறைப்பதற்கு நீண்ட கால சேமிப்பை கையாளப்படுகிறது. விதை தூக்கத்திலிருந்து இயற்கையாக விடுபட்டு நல்ல முளைப்பு திறன் மற்றும் துரிதமான வளர்ச்சி பெற விதைகளை நீண்ட கால சேமிப்பில் வைக்கலாம். எக்காரணத்திற்காக சேமித்து வைத்தாலும் விதையின் முளைப்பு திறன் மற்றும் வளர்ச்சி

0: பற்றி போதுமான அளவில் பராமரித்தலே முக்கிய நோக்கமாகும். ஆதலால் விதை சேமிப்பு வசதிகளும் அதனை நிறைவேற்றும் முறைகளும் இந்த நோக்கத்தின் முனைப்புடன் செயல்படுத்த வேண்டும். விதையின் சேமிப்பு காலம் என்பது வினையியல் முதிர்ச்சியில் ஆரம்பித்து முளைக்கும் வளர்ச்சி, அதாவது விதை முளைப்பில் முடிகிறது. விதைகள் அதிகபட்ச உலர் எடையை அடையும் பொழுது அவை வினையியல் மற்றும் புற வளர்ச்சி பெற்றிருப்பதாக கருத வேண்டும். இந்நிலையில் விதைகளின் ஈரப்பதம் குறைதல் அல்லது உலர்தல் நடைபெறும். விதையின் உலரும் தன்மை வினையில் முதிர்ச்சி பெற்ற பின்னர் மற்றும் கதிரடித்தல் அறுவடை பணிக்கு ஏதுவான ஈரப்பதம் அடையும் வரை தொடர்ந்து குறையும். இந்த நிலைதான் அறுவடை முதிர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. வினையில் முதிர்ச்சி மற்றும் அறுவடை முதிர்ச்சி கிடைப்பட்ட காலம்தான் விதையின் சேமிப்பின் முதல் கட்டமாகும். விதைகள் அறுவடை முதிர்ச்சி பெற்ற பின் காலம் தாழ்த்தி அறுவடை செய்தல் அவற்றின் தரத்தை குறைத்துவிடும். விதை சேமிப்பின் இரண்டாவது கட்டம் அறுவடை முதல் தொடங்கி நிலைப்படுத்துதல் வரை முடியும். விதை குவியல்கள், விதை கிடங்குகள் மற்றும் விதை சேமிப்பு கொள்கலன்கள் போன்ற விதைகள் பயிரிடும் பொழுது அவற்றின் தரத்தை பாதிக்கும் காரணிகளாகும். நிலைப்படுத்துதல் முதல் பயிரிடுதல் வரை விதை சேமிப்பின் மூன்றாவது கட்டமாகும். பயிரிடப்பட்ட விதைகள்தான் நான்காம் கட்ட விதை சேமிப்பு ஆகும். பயிரிடப்பட்ட விதைகள் விநியோகம் மற்றும் விற்பனை செய்வது அடுத்த கட்ட சேமிப்பு ஆகும். இறுதி நிலை சேமிப்பு என்பது விதைக்கும் முன்பின் பண்ணைகளில் சேமிப்பது ஆகும். விதை சேமிப்பின் பொழுது விதை உற்பத்தியாளர்கள் கையாளும் கட்டுப்பாடு அறுவடை முதல் விநியோகம் வரை அதிகபட்சமாகவும் விநியோக விற்பனை முதல் பண்ணை சேமிப்பு வரையில் குறைந்தபட்சமாகவும் வேறுபடும். கட்டுப்பாட்டு நிலைகள் வேறுபட்டு இருந்தாலும் விதை உற்பத்தியாளர்கள் விதை சேமிப்பின் கட்டங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். விதை தரத்தை பராமரிக்கும் அனைத்து செயல்களும் கட்டாயமாக செய்ய வேண்டும். இவ்வாறு விதை சேமிப்பின் நோக்கம் மற்றும் விதை சேமிப்பின் பயன்கள் பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
2: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள்.

0: FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:30. நிகழ்ச்சியில் தொடர்வது திரைசை. திரேசி நேஷன் முதலாவதாக பாடல் கேட்கலாம். தியா திரைப்படத்தில் இருந்தார் சத்யபிரகாஷ், நேகா வேணுகோபால் மற்றும் ஜே கே ஷாலினி குரல்களில்.

நேயர்கள் கவனித்திருக்கா. நாளை காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களே ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பேஜில் உங்களோட பெயர், உங்களோட ஊர், விருப்ப பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவை அனைத்தையும் பதிவிட்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. திரைசு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். விக்ரம் வேதா திரைப்படத்தில் இருந்தார் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் சக்தி ஸ்ரீகோபாலன் பாடிய பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் மனதே வருடம் பாடல்களையும் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் இப்போது யுவன் சங்கர் ராஜா மற்றும் ரம்யா என்எஸ்கே குரல்களில் பாடிய பாடல் நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்தேன்.

திரைசு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ரூப்குமார் ரத்தோட் மற்றும் திப்புக்குள்களில் மின்னலை திரைப்படத்தில் இருந்தார். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி திரைசை.

திரையிசை நிகழ்ச்சியில் மனதே வருடக்கூடிய பாடல்களை தான் கேட்டு ரசித்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் இப்போ நாம் கேட்க போகிற பாடல் பாடியிருக்கிறவங்க ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பி ஜெயஸ்ரீ. என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஜினி திரைப்படத்தில் இருந்த பாடல்களுக்கு கேட்கலை.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டூ லாம் மும்பை பங்கு சந்தையை இன்று பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் பங்கு பரிமாற்றம் குறித்து அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸை வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசினார். வெனிஸில் நடைபெறும் 61வது சர்வதேச ஓவிய கண்காட்சியில் இந்தியாவின் தேசிய அரங்கை மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த அரங்கு நாட்டின் கலாச்சார நினைவகத்தின் வலிமையையும் இந்தியாவை உலகத்தோடு இணைக்கும் கலை வெளிப்பாட்டின் சக்தியையும் பிரதிபலிப்பதாக கூறினார். நகர்ப்புற போக்குவரத்தை மையமாக கொண்ட வாழ்வின் எளிமை என்ற கருப்பொருளில் 5வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு இன்று பெங்களூருவில் தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளின் உச்ச தணிக்கை நிறுவனங்களின் தலைவர்கள் உட்பட 42 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். ஒழுக்கமான, பொறுப்புள்ள மற்றும் தேசபக்தி கொண்ட இளைஞர்களை உருவாக்குவதில் சைனிக் பள்ளிகள் முக்கிய பங்காற்றி வருவதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். திருவனந்தபுரம் அருகேயுள்ள சைனிக் பள்ளியில் இன்று தொடங்கிய 52வது அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், ஆயுதப்படைகளுக்கான எதிர்கால அதிகாரிகளை உருவாக்குவதில் கல்வியின் சிறப்பு, தலைமைத்துவம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறினார். வடக்கு உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழகம் வழியாக வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தமிழகத்தின் சில பகுதிகளிலும் மற்றும் புதுச்சேரியிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூர் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட லக்னோ அணி 9 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 95 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் மற்றும் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Pakistan credibly and irrevocably abjures its support for cross-border terrorism. This has far-reaching consequences for Pakistan, a country heavily dependent on the Indus River system for 80% of its 16 million hectares of agricultural land and 93% of its total water use. The treaty is still in abeyance even after 1 year of Operation Sindoor. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal, while briefing the media today, said,
1: "We are marking the first anniversary of Operation Sindoor. The entire world saw the Pahalgam terrorist attack for what it was. We gave a befitting reply to Pakistan for its sponsorship of cross-border terrorism. Our position on Indus Waters Treaty has been consistent. IWT, as I had said earlier as well, it stands in abeyance in response to Pakistan's sponsorship of cross-border terrorism. Pakistan must credibly and irrevocably abjure its support for cross-border terrorism."
0: Addressing the media on completion of 1 year of Operation Sindoor today, Lieutenant General Rajiv Kumar, DGMO, said Operation Sindoor saw India go beyond its erstwhile approaches and method and targeted terror across the line of control with precision, proportionality, and a clarity of purpose.
2: Operation Sindoor saw India very consciously and coherently go beyond its erstwhile approaches and methods and target terror across the line of control and our international boundary with Pakistan with precision, proportionality, and a clarity of purpose. It was a statement of resolve, responsibility, and strategic restraint by a nation. From the outset, the government gave us two clear directions, clear politico-military objectives and the operational flexibility to achieve these.
0: Addressing the nation on 12th of May, Prime Minister Narendra Modi made it clear that Operation Sindoor is not just a name, but is a reflection of the feelings of millions of people in the country and an unbroken pledge of justice. He outlined that if there is a terrorist attack on India, a fitting reply will be given.
3: Operation Sindoor न्याय की अखंड प्रतिज्ञा है। पूरी दुनिया ने इस प्रतिज्ञा को परिणाम में बदलते देखा। भारत की सेनाओं ने पाकिस्तान में आतंक के ठिकानों पर उनके ट्रेनिंग सेंटर्स पर सटीक प्रहार किया। आतंकियों ने सपने में भी नहीं सोचा था कि भारत इतना बड़ा फैसला ले सकता है। लेकिन जब देश एकजुट होता है, राष्ट्र सर्वोपरि होता है, तो फौलादी फैसले लिए जाते हैं।
0: He added that water and blood cannot flow together.
3: भारत ने तय कर लिया है, खून और पानी एक साथ नहीं बहेंगे। अब देशवासियों को बड़ी भांति पता चला है कि सिंधु का समझौता इतना अन्यायपूर्ण है, इतना एकतरफा है।
0: He stated that if there are talks with Pakistan, it will be only on terrorism. Prime Minister said,
3: Operation Sindoor jari hai. Pakistan ne dusahas ki agar kalpana ki, to use karara jawab diya jayega.
4: On the first anniversary of Operation Sindoor, you were listening to a special program on India's firm response against terrorism and unparalleled valor of Indian armed forces. This program was produced and presented by the News Services Division of Akashvani.
5: Spotlight.
6: நேரம் 9:30.
7: ஆகாஷ்வாணி. கல்யாண கலாட்டா நாடகம், எழுதியவர் கே பக்ரியப்பன் அவர்கள், நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி தணிகாச்சலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர்.
8: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ரொம்ப நேரமாக வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் வெயிட் பண்ணுறீங்களா மேடம்?
9: எஸ் சார், இந்த ஆம்பளைங்களே இப்படி தான், பொண்ணுங்களை காக்க வைக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சுகம். ச்சே,
8: அப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க மேடம். நானும் ஒரு பொண்ணுக்காக தான் அரை மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன். இன்னும் வரல, ஒரு வேளை அலங்காரம் இன்னும் முடியலையோ என்னவோ.
9: முதன் முதலாக சந்திக்கிற அவசரத்தில் அவரோட ஃபோன் நம்பர் கூட

0: அங்கே மறந்துட்டேன்.
1: எனக்கும் நான் சந்திக்க போகிற பொண்ணை யாருன்னு கூட தெரியாது. அடையாளத்தை கூட கேட்டுக்கல மேடம்.
0: ஓ அப்படியா சார். கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம்.
1: சரி, அவர் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க?
0: பிங்க் கலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வரதா சொன்னாரு.
1: ஓ, அப்போ அவர் பேர்
0: மிஸ்டர் ரவி.
1: அப்போ நான் சந்திக்க இருந்த பொண்ணு ரம்யா, நீங்க தானா?
0: எஸ், நான் தான் ரம்யா. ஆமா, நீங்க ரெட் கலர் ஷர்ட்ல போட்டிருக்கீங்க.
1: அதை ஏன் கேக்குறீங்க ரம்யா? வர வழியில வேகமா வந்த கார்காரன் தேங்கி கிடந்த தண்ணியை தூக்கி ஏன் மேலாடிச்சிட்டான்.
0: அச்சுச்சோ, அப்புறம்?
1: அப்புறம் என்ன, பக்கத்துல இருந்த என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்தேன்.
0: நீங்க என்கிட்ட பேசினது நல்லதா போச்சு. இல்ல, நாம ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காமையே போயிருப்போம்.
1: நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கணும்னு இருக்கிறப்ப சந்திச்சுதானே ஆகணும்.
0: நீங்க சொல்றது சரிதான். வாங்க, காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம். உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே.
1: நான் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன். கை நிறைய சம்பளம். அம்மாவும் அப்பாவும் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்.
0: ஓகே, எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எங்க அப்பா கோடீஸ்வரர், எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்.
1: நாம ரெண்டு பேரும் ஏன் சந்திக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சம்மதத்துக்காக தான் அம்மா அப்பா காத்துட்டு இருக்காங்க.
0: மிஸ்டர் ரவி, எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு.
1: கனவு காணுவது ஒன்றும் தப்பு இல்லை. உங்க கனவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
0: கண்டிப்பா. ரொம்ப வசதி, நிறைய சொத்து, பணம் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும்.
1: நீங்க சொல்றத பார்த்தா நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்ன்றீங்க, அப்படித்தானே?
0: அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கக்கூடாதுலாம் நான் சொல்லலை. எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா ரவி?
1: நோனோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியை காதலிக்கணும், அதுதான் என்னுடைய பிரின்சிபல்.
0: எனக்கும் காதல்னா சுத்தமாக பிடிக்காது. மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான்.
1: மிஸ் ரம்யா, இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: இதுவரை என் மனசுக்கு பிடிச்சவரை நான் சந்திக்கவே இல்லை மிஸ்டர் ரவி.
1: என்ன உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கா?
0: இன்னும் என் மனசு ஒரு முடிவுக்கு வரல.
1: எப்போ வரும்?
0: சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், ஏன் சில வருடம் கூட ஆகலாம்.
1: சாரி சாரி மிஸ் ரம்யா, என்னால் அவ்வளோ நாள்லாம் காத்திருக்க முடியாது.
0: நான் உங்களை காத்திருக்க சொல்லலையே. என் மனம் உங்களை ஓகேன்னு கூட சொல்லலாம். ஆனால் கட்டுப்பாடு இல்லாத சிட்டுக்குருவியை போல உலகத்தை சந்தோஷமாக சுற்றி வரணும் என் கணவரோட.
1: நான் மகிழ்ச்சியோடு இருக்க ஆசைப்பட்றேன். நீங்கள் சந்தோஷத்தோடு பறக்க ஆசைப்பட்றீங்க. தேங்க்ஸ் ரம்யா, நான் கிளம்புறேன். ரம்யா,
0: என்னை பிடிச்சிருக்கான்னு எதுவும் சொல்லாமல் புறப்படுறீங்களே மிஸ்டர் ரவி.
1: என் மனசு இன்னும் ஒரு முடிவுக்கு வரல மிஸ் ரம்யா.
0: ஓ அப்படியா, அது எப்போ வரும்?
1: சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம். ஏன்?
0: போதும் போதும், சில வருடங்களாக கூட ஆகலாம், அப்படிதானே? என்ன ரவி, ரிப்பீட்டா?
1: நோனோ, உங்களை சந்தித்ததில் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த விஷயத்தையும் அமைதியாக டீல் பண்ணுறீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: அப்படின்னா என்ன?
1: உங்களை பிடிச்சிருக்கு. உங்கள் பணக்காரத்தனத்தை தான் எனக்கு பிடிக்கல.
0: நாம் வாழ்கிறதுக்கு அத்தியாவசியமான தேவையே பணம் தானே. ஒரு நிமிஷம் இதை நினச்சி பார்த்தீங்கன்னா என்னை நிச்சயம் பிடிக்கும்.
1: சாரி மிஸ் ரம்யா, உங்கள் மனசுக்கேற்ற ஒருத்தன் நிச்சயம் கிடைப்பான். அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.
0: மிஸ்டர் ரவி, இந்த நல்ல சான்ஸை இழந்துட்டோன்னு பின்னால் நீங்கள் வருத்தப்பட போகிறீங்க.
1: இதில் வருத்தப்பட ஒன்றுமே இல்லையே மிஸ் ரம்யா. உங்கள் விருப்பத்துக்கு நல்ல ஒரு வேலைக்காரன் கிடைப்பான். நான் வரட்டுமா? பெஸ்ட் ஆஃப் லக்.
0: என்ன சொல்றது, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பாய்.
2: என்னடா தம்பி ரவி, சுத்த கோமாளி தினமா இல்ல? பொண்ணை பார்க்க போகும்போது 10 கேள்வி கொடுப்பியான், அதுல 8 கேள்விக்கு சரியா பதில் சொன்னா அவளை கட்டிக்க சம்மதிப்பியான். ஏண்டா இது நடக்கிற காரியமாடா?
1: ஏமா நடக்காதுன்றீங்க, வாழ்க்கையே ஒரு பரீட்சை தானமா?
2: என்னடா தம்பி சொல்கிற, போனோமா பொண்ணை பார்த்தோமா பிடிச்சிருந்தா கட்டிக்கிட்டோமான்னு இல்லாமல் ஏண்டா உனக்கு இப்படி புத்தி போகுது?
1: ஏமா ஏமா, நீயே சொல்லுமா, இது வரைக்கும் எத்தனை பொண்ணு நான் பார்த்துருப்பேன்?
2: அன்னைக்கு ஒன்று, போன மாதம் ஒரு 5-6 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு என்ன,
1: தனியாக பேசணும் தனியாக பேசணும்னு சொல்லி வாய்க்கு வந்தபடிலாம் பேசுகிறாங்கம்மா. என்னென்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா?
2: அப்படி என்ன தாண்டா கேட்குறாங்க?
1: ஒரு பொண்ணு கேட்குறா, அமெரிக்க அதிபர் யாருன்னு சொல்லுங்கன்னு.
2: யாருன்னு சொல்லிட்டு போகிறது?
1: அப்போ என்ன, அவள் அவரை கட்டிக்கு போகிறாளா இல்லை என்ன கட்டிக்கு போகிறாளா? இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பாடம் போகட்டத்தான் இந்த பரீட்சை.
2: என்ன மோடா தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலப்பா.
3: என்ன மங்களம், என்ன சரிப்பட்டு வரல? உன் பிள்ளை என்னவோ பரீட்சை அது இதுங்கிறான், மேல் படிப்புக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா போக போகிறான்னா என்ன?
1: அப்பா அப்பா, நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக போகிறதில்ல.
2: இங்கே பாருங்க, அவன் என்னமோ சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னென்னு நீங்களே அவங்ககிட்ட கேளுங்களேன்.
3: என்னடா தம்பி, யார் பரீட்சை எழுத போகிறா, என்ன பரீட்சை?
1: அப்பா வேற ஒன்றும் இல்லைப்பா, பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பேன்.
3: அடே இது புதுமையாக இருக்க.
1: கேளுங்க, அதில் 10 கேள்வி இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் 4 பதில் இருக்கும். சரியான பதிலை டிக் செய்யணும்.

0: அவ்வளோதான்ப்பா.
1: ஓஹோ அப்படியா, அது சரி. ஆமாம், பாஸ் ஆக எத்தனை மார்க் எடுக்கணும்?
0: ரொம்ப ஒன்றும் இல்லை, சரியா 8 கேள்விக்கு பதில் சொல்லிட்டா போதும், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக தாலி கட்ட வேண்டியதுதான்.
1: ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, உன் பேச்சும் நல்லா தான் இருக்குது.
2: ஐயோ ஐயோ, என்னங்க நீங்கள் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சாமி போடுறீங்க? இது எதில் கொண்டு போய் விடுமோ தெரியலையே.
1: ஏன் மங்களம் பயப்படுற? எல்லாம் கல்யாணத்தில் தான் கொண்டு போய் முடியும், நீ ஒன்றும் கவலைப்படாத.
0: ஐயோ அப்பானா அப்பா தான், தேங்க்ஸ் டேடி.
1: ஏன் மங்களம், நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுமா வேணாமா?
2: என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்லைங்க, நீங்கள் வேற இப்படி சொல்கிறீங்களே.
1: அப்போது அவன் வழியிலேயே அவனை விட்டு தான் பிடிக்கணும்.
2: எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. என் பேச்சுக்கு இந்த வீட்டில் எங்கே மதிப்பு இருக்குது?
0: அம்மா, உங்கள் மதிப்பு என்றைக்கும் குறையாது. அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா, எனக்காக வாசு காத்துக்கிட்டு
1: இருப்பான். ரே ரே, அப்படி என்னடா அவசரம்?
0: என்ன அவசரமா, குவஸ்டின் பேப்பர் தயார் பண்ணுறதே அவன் தானே.
1: அதானே பார்த்தேன், நம்ம பிள்ளைக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா வரும்னு.
0: சரி சரி சரி, வரேன்ப்பா வரேம்மா.
2: ஆ போயிட்டு சீக்கிரம் வா. ஏங்க,
1: ம்,
2: உங்களை தாங்க
1: சொல்லு.
2: ஜோசியர் வந்து 3 பொண்ணுங்களோட ஜாதகம் ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்துட்டு போனாருங்க.
1: என்ன செய்கிறது, பாவம் மனுஷன், அவரும் நம்ம வீட்டுக்கு நடையா நடக்கிறாரு, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் மங்களம், அவர் ஜாதகம் சரியா இல்லை போல இருக்கு.
2: என்னங்க நீங்க பாருங்களேன் இந்த போட்டோவை பாருங்களேன், எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கு இல்லைங்க. 10 8 பொருத்தம் இருக்காங்க.
1: இருந்து என்ன பண்றது, உன் பிள்ளையாண்டா தான் 10 கேள்வியில 8 கேள்வி சரியா டிக் பண்ணணுங்கிறானே.
2: ஏங்க, அவன் தான் பிடிவாத காரணாச்சே, நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொல்லக்கூடாதா?
1: மங்களம், இந்த காலத்து பிள்ளைங்களை அவங்க வழியிலேயே போக விட்டு தான் பிடிக்கணும், அது தெரியுமா உனக்கு?
2: ஆமாம், இதெல்லாம் எனக்கு எங்கே தெரிய போகுது? என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், அது ஒன்று தான் எனக்கு தெரியும்.
1: அதோட உனக்கு இப்படி புலம்ப தான் தெரியும், எனக்கு பசிக்குதுன்னும் சோறு போடணுன்னும் உனக்கு தெரியுதா?
2: அது சரி, சாப்பாடு போடுன்னு நேரடியாகவே சொல்லுங்களேன், அதுக்கு ஏன் இப்படி சுற்றி வளைக்கிறீங்க?
1: நான் எங்கடி சுற்றி வளைக்கிறேன், அந்த காலத்தில் நீ தானடி என்னை வளைச்சு போட்ட.
2: ஐயோ, பிள்ளைக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ண வழி தெரியல, வாய பாருங்களேன் வாய. சரி சரி, வாங்க சாப்பாடு போடுறேன்.
1: போ போ போடு.
0: ஏடா வாசு, 10 கேள்வியை செலக்ட் பண்ணுறதுக்கு ஹோட்டலில் தான் ரூம் போடணுமா? இது உனக்கே அநியாயமாகப்படல.
3: ஹலோ, இந்த ரூமை பற்றி உனக்கு தெரியாது. இந்த ரூமில் கதை டிஸ்கஸ் பண்ண எல்லா சினிமாவும் சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்கு, இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது?
0: அடே அடே, அப்போ நான் பொண்ணு தேடர்லையும் சில்வர் ஜூப்ளி தானா?
3: ம், ஏண்டா நீ பேச மாட்டே, மூளையை கசக்கி நான் கேள்வியை செட்டப் பண்ணி கொடுத்துடுவேன், நீ அதை வச்சு பொண்ணை செலக்ட் பண்ணிவிடுவியா, அப்படி தானே?
0: டே டே டே, கோச்சுக்காதர் மாப்பிள, எல்லாம் என் நேரம்டா.
3: உன் நேரத்துக்கு என்னடா குறைச்சல், பொண்ணுங்களா பார்த்து தள்ளுற.
0: ம், ஏன் சொல்ல மாட்டேன், பொண்ணுங்களாடா அவங்களாம் ஏதோ வானத்துலேருந்து குதிச்ச தேவதைங்கன்னு நினப்பு.
3: ம், சரிடா மாப்பிள, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, உடனே ஐஸ்கிரீம் வர சொல்லு.
0: டேய் பாவி, இது 3வது ஐஸ்கிரீம்டா. ஐயோ, என் பணம்லாம் ஐஸ்கிரீமா கரையுதே.
3: காக்கா மாதிரி கரையாதே. ம், கேள்வி பதில் ரெடி ஆயிடுச்சு, அதோ ஐஸ்கிரீம் வந்தாச்சு, நான் இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள கேள்வி பேப்பரை நீ படிச்சு முடிச்சிடு, ஓகேவா?
0: ஏண்டா, இந்த கேள்விக்கெல்லாம் நீ சொல்ற பதில் சரியா இருக்குமாடா?
3: எவனுக்கு தெரியும்.
0: என்னடா இப்படி சொல்ற?
3: டேய் ரவி, நான் செலக்ட் பண்றது தான் சரியான பதில், அவ்வளவுதான்.
0: டேய் டேய், என்ன இந்த வம்பலையும் மாட்டி விட்டுறாதரா.
3: நம்பினா கெடுவதில்லை. எதுக்கும் இதை ஒரு 10-15 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க.
0: ஜெராக்ஸா, எதுக்குடா?
3: ம், இது செட் ஆகலைன்னா இன்னொருத்திக்கு கொடுக்கலாம் இல்லையா?
0: கரெக்ட் கரெக்ட், அதுவும் சரிதான்.
3: நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதரா ரவி, இது ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்குன்னு உனக்கு தோணலையாடா?
0: டே வாசு, இப்போ பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணங்கிறதே ஒரு விளையாட்டாக தான்டா போச்சு.
3: ஏண்டா, அவங்க வாழ்க்கையில் மட்டும் நீ விளையாடலாமா?
0: இல்லைடா வாசு, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு தாண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக பேசி பார்க்குறோம்.
3: அதுதானடா இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு.
0: ஓகே ஓகே, ஒரு பொண்ணு சொல்கிறா தனியாக பேசி பார்ப்போம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கோங்கிறா.
3: வேண்டாண்டா ரவி, எனக்கு என்னவோ பயமாக இருக்குடா, நீ போகிற பாதை சரியில்லைன்னு தாண்டா எனக்கு தோணுது.
0: கவலையே படாத நண்பா, எனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்காமலா போவா?
3: உன் நம்பிக்கைக்கு என் வாழ்த்துக்கள்டா. சரி சரி, வாடா போகலாம்.
0: ஓகே வா வாசு, போகலாம்.
3: அங்கிள், என்ன அவசரமாக வர சொன்னீங்களே, என்ன விஷயம் அங்கிள்?
1: அப்பா வாசு, முதல்ல உட்காரு வாசு. நம்ம ரவி போகிற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, எங்களுக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல.
2: அடடே வாசுவா, வா வா. நல்ல வேளை நீங்கள்

0: ஏண்டாப்பா, ரவிக்கு நீயாவது புத்தி சொல்லக்கூடாதா?
1: அவன் பிடிவாத குணம்தான் எல்லாருக்கும் நல்லா தெரியுமே ஆண்டி.
0: இங்கே பாரு வாசு, இது வரைக்கும் 10-15 பொண்ணுங்களை பார்த்துட்டான், ஒரு பொண்ணு கூட செலக்ட் ஆகலைங்கிறான்.
2: ஏம்பா, இவன் மனசில் என்னதான் நினைக்கிறான்னே எங்களுக்கு தெரியலையப்பா.
0: ஒரே பிள்ளைன்னு அளவுக்கு மீறி இவர் கொடுத்த செல்லம் அது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு வாசு.
1: கவலைப்படாதீங்க ஆண்டி, ரவிக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லா தெரியும். வேணும்னா பாருங்களேன், சட்டுன்னு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறான்.
2: என்னமோ வாசு, உன் வாக்கு நல்லபடியாக பழிக்கட்டும்ப்பா.
1: உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்ல மருமக வரத்தான் போகிறான். நீங்கள் வேணும்னா பாருங்களேன்.
0: வாசு, நீ தான்ப்பா அவனை எப்படியாவது திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும்.
1: கண்டிப்பாக ஆண்டி, அவனை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா ஆண்டி?
0: நீ சொல்கிறத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வாசு.
2: உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும் போல இருந்துச்சுப்பா, அதனால தான் வர சொன்னோம்.
1: வரேன் ஆண்டி.
0: ஆ, போயிட்டு
2: போயிட்டு வாப்பா.
3: வாடா வாசு. என்னடா, ஒரு வாரமாக ஆளையே காணோம், ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃபில் இருந்தது.
1: ஆஃபீஸ் விஷயமா ஒரு சின்ன டூருடா, அவசரத்தில் உங்ககிட்ட கூட சொல்ல முடியல. சாரிடா மாப்பிள்ள. உன்னோட பெண் பார்க்கும் படலம் அதெல்லாம் எந்த லெவலில் இருக்கு?
3: எல்லாம் அண்டர் லெவலில் தான்டா இருக்கு.
1: என்னடா ரவி இப்படி சொல்கிற?
3: அதை ஏன்டா மாப்பிள்ள கேட்குற? 2 நாளைக்கு முன்னால் சங்கீதான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன்.
1: அவள் உன்னை பாட சொன்னாளா?
3: அப்படி கேட்டிருந்தா தான் பரவாயில்லையே, அவள் என்னையே கேள்வி கேட்டாடா.
1: அப்படி போடு, சரியான போட்டிடா.
3: என்ன நக்கலா? டேய், அவள் என்கிட்ட ஒரு கேள்வி பேப்பரை கொடுத்து சரியான பதிலை டிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாடா.
1: நல்லா மாட்டிக்கிட்டியா? அப்புறம் நீ என்ன பண்ண?
3: அதை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலடா.
1: அந்த கேள்வி பேப்பரில் அப்படி என்ன கேள்வி தான்டா இருந்துச்சு?
3: என்ன இருந்துச்சா? நாம் செட் பண்ணோமே அதே கேள்வி பேப்பர் தான்டா அது. அதை பார்த்ததும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு.
1: டேய் ரவி, நல்லா பாத்தியாடா, நாம் செட் பண்ண பேப்பர் அவ கைக்கு எப்படா போச்சு? போக சான்ஸே இல்லையேடா.
3: அதையும் அவளே சொல்லிட்டாடா. 10 நாளைக்கு முன்னாடி பிரியான்னு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல.
1: நல்லா இருக்கே, நான் எங்கடா பார்த்தேன்?
3: இவன் ஒருத்தன், அந்த பிரியாவும் இவளும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
1: ஓ, கதை அப்படி போதா? உன்னை பழி வாங்க அவ இவகிட்ட பேப்பரை கொடுத்துட்டாளா? அப்படித்தானே?
3: அப்படியே தான். என் நேரமே சரியில்லடா வாசு.
1: நீ இப்படி கேள்வி பேப்பரை தூக்கிட்டு பொண்ணுங்களை பார்க்க போறியே, அதுதாண்டா சரியில்லை. நேரம்லாம் நல்லா தான் இருக்கு. டே ரவி, இந்த ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கலாம். பேசாமல் நீ அம்மா அப்பா சொல்கிற பொண்ணை கட்டிக்கிட்டு வாழறத தவிர வேற வழியே இல்லைன்னு தோணுது. இந்த விஷயத்தில் நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன்டா. விளையாட்டாக நினச்சது எங்கே விபரீதமாயிடுமோன்னு பயமாக இருக்குடா.
3: டேய், நானே பயப்படல. சரி, கவலையை விடு, எல்லாம் நல்லபடியாக தான் முடியும்.
1: டே ரவி, எனக்கு நீ ஒரு உறுதி கொடுக்கணும்டா.
3: கர்ணங்கிட்ட குந்தகை கேட்ட மாதிரி என்கிட்ட வரம் கேட்குற, அப்படி தானே? தந்தோம் நண்பனே, கேள்.
1: இனிமே இந்த பரீட்சையை இன்னும் ஒரு பொண்ணுக்கிட்ட தான் வைக்கணும், சரியா?
3: ஓகே, இனிமே வைக்கிறது தான் கடைசி பரீட்சையாக இருக்கும், போதுமா?
1: தாண்டா ஃப்ரெண்ட்ஷிப்.
3: ஆமாம், ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். உன் மேரேஜ் எந்த லெவலில்டா இருக்குது?
1: அப்பா அம்மா பார்த்த பொண்ணுக்கிட்ட ஃபோனில் தான் பேசினேன். எங்கள் ரெண்டு பேர் மனமும் ஒத்து போச்சு, ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சும் போச்சு.
3: டேய் டேய் படுபாவி, இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியாடா.
1: இப்போ தானடா கல்யாண பேச்சே தொடங்கி இருக்கு, ஓரளவு முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லலான்னு நினச்சேன்.
3: தங்கச்சி என்னடா செய்கிறா?
1: சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 3 மாதம் ட்ரைனிங்கில் அவளை அமெரிக்கா அனுப்ப திட்டமிட்டுருக்காங்களாம். என்ன செய்யலான்னு யோசிக்கிறா, பார்க்கலாம்.
3: வாசு, செம்ம நியூஸ் சொல்லியிருக்கடா, சூப்பர்டா. முதல்ல ட்ரீட்டு, ஓகேவா?
1: விட மாட்டியே. சரி வா, போகலாம்.
4: வாங்க மிஸ்டர் ரவி, ஃபோனில் சொன்ன மாதிரி சரியான நேரத்தில் வந்துட்டீங்களே.
3: எஸ் மிஸ் சரிக்கா, நான் எப்போவுமே பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன்
4: பண்ணுறவேன். ஓ குட், நல்ல பழக்கம்தான். உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மிஸ்டர் ரவி.
3: நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எஸ் மிஸ் சரிக்கா, திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: திருமணம் வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கும் பந்தம், ஆனால் அது 1000 காலத்து பயிர்.
3: எக்ஸாக்ட்லி, சரியாக சொன்னீங்க. நம்ம திருமணத்தை நிச்சயிக்க போகிறது ஒரு பரீட்சை.
4: பரீட்சையா? அது என்ன பரீட்சை?
3: வெரி சிம்பிள், 10 கேள்விகள் அடங்கிய ஒரு பேப்பரை உங்கள்கிட்ட நான் கொடுப்பேன். ஒவ்வொன்றுக்கும் 4 பதில் இருக்கும், அதில் சரியான பதிலை நீங்கள் டிக் பண்ணணும்.
4: அட, வித்தியாசமாக இருக்கே. சரி, பாஸாக எத்தனை மார்க் எடுக்கணும் மிஸ்டர் ரவி?
3: 8 கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் கல்யாணம் தான்.
4: அப்படியா? எங்க கேள்வி பேப்பரை கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம்.
3: இந்தாங்க மிஸ் சரிக்கா.
4: நான் பதில் டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி கொஞ்சம் பேசி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
3: கொஞ்சம் என்ன, எவ்வளோ வேணால் தெரிஞ்சுக்கலாம்.
4: உங்களை பற்றி சில கேள்விகள். உங்களுக்கு சமைக்க தெரியுமா?
3: நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன்.
4: அப்படின்னா தெரியும்.

0: தெரியாது. ஓகே, வெங்காயம் கிலோ என்ன விலை?
1: போதும் சரிக்கா, போதும். கண்ணு கலங்குது.
0: கர்ச்சீஃப் தரட்டுமா கண்ணை துடைச்சிக்கிறதுக்கு? சரி, நாம ரெண்டு பேரும் சினிமா பாக்கிறதுக்கு போறோம்.
1: சரி,
0: ஒரு டிக்கெட் தான் கிடைச்சது. அப்போ நீங்க என்ன செய்வீங்க?
1: பேசாம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். பிளாக்ல டிக்கெட் வாங்கி எதுக்கு வீண் செலவு செய்யணும்?
0: அப்படியா, சரி. நாம வீட்டுக்கு திரும்பினா எங்கேயாவது ஒரு இடத்துல காஃபி குடிக்க நிப்பாட்டுவோம். மீண்டும் ஒரு தடவை சினிமா பார்க்க வரணும், அதுக்கு பெட்ரோல் செலவு, நேரம் கிடைக்கணும். அதனால நம்ம பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு சினிமா பார்த்துட்டே வந்துடலாமே.
1: பொருளாதார நிபுணியா போயிருக்கலாம். இன்னும் ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா?
0: இல்லை இல்லை, அண்ணா என்னை பற்றி சில வார்த்தைகள் சொல்லலான்னு நினைக்கிறேன்.
1: சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், கேட்டுக்கிட்டா போச்சு.
0: எனக்கு ரொம்ப கோபம் வரும்.
1: அப்போ கோவக்காரின்றீங்க. அடுத்தது
0: அடுத்தது நினச்சது நடக்கலைன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன்.
1: டென்ஷன் பார்ட்டி போல் இருக்கு. அடுத்து
0: நான் சொன்னபடி கேட்கலன்னா அழுதுடுவேன்.
1: இவ்வளோதானா இன்னும் இருக்கா?
0: இப்போதைக்கு இவ்வளோதான், இது போதும்னு நினைக்கிறேன்.
1: சரி, இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா மிஸ் சரிக்கா?
0: தாராளமாக சொல்லலாம் மிஸ் ரவி.
1: மிஸ் சரிக்கா, இவ்வளவு பிரச்சனை இருக்கிற நீங்கள் நல்ல டாக்டராக கூப்பிட்ருக்கலாம்.
0: மனைவிக்கு துன்பம் வரும்போது கணவன் ஒரு நல்ல டாக்டராக நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன அபிப்பிராயம்.
1: சாரி மிஸ் சரிக்கா, எனக்கு நேரமாகுது. பதிலை டிக் பண்ணிட்டீங்களா?
0: ஓ, அதை மறந்துட்டேன், சாரி. 1 மினிட், இதோ இப்போ கொடுத்துடுறேன்.
1: என்ன சரிக்கா அது, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே டிக் பண்ணிட்டீங்க?
0: மிஸ் ரவி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் கேள்வியை பார்த்தேன். என்ன இது, பப்புக்கு போவீங்களா, வீக்கெண்டை எப்படி கழிப்பீங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருன்னு?
1: இதில் என்ன தப்பு இருக்கு? எனக்கு தப்பாக தெரியல, இந்த காலத்து பொண்ணுங்க இப்படி தானே இருக்காங்க.
0: சாரி மிஸ்டர் ரவி, எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி எடை போடாதீங்க. பொண்ணுங்களை மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அவமானப்படுத்தாதீங்க ப்ளீஸ்.
1: தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் மிஸ் சரிக்கா.
0: இந்தாங்க உங்கள் கொஷின் பேப்பர், வீட்டுக்கு போய் பதிலை பார்த்துட்டு ராத்திரி 10 மணிக்குள்ளே ரிசல்ட் சொல்லுங்கள்.
1: உங்ககிட்ட நான் எப்படி பேசுறது?
0: யோசிக்க வேணாம், உங்களோட கொஸ்டின் பேப்பர்லயே என்னோட ஃபோன் நம்பரை எழுதி வச்சிருக்கேன், ஓகேவா?
1: இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, இருந்தாலும் உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல மிஸ் சரிக்கா.
0: ட்ரை பண்ணுங்க, புரிஞ்சுக்குவீங்க. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ரவி.
1: பை மிஸ் சரிக்கா.
2: ஏண்டா தம்பி ரவி, அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்ததுல இருந்து பேய் எரிஞ்ச மாதிரி இருக்கியே, அப்படி என்னடா தம்பி அங்க நடந்துச்சு?
1: ஆடா போங்கம்மா, எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணாம்.
2: ஏங்க இங்கே கொஞ்சம் வாங்களேன், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, நம்ம புள்ள ஒரு மாதிரியாக பேசுகிறான் பாருங்களேன்.
3: என்ன என்ன என்ன என்னாச்சு? என்ன ரவி, உடம்புடம் சரியில்லையா?
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அவ்வளோதான்.
2: அப்போது என் பிள்ளைய என்ன சொல்லி குழப்பிட்டாலோ தெரியலையவ?
3: ஐயோ, கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு சும்மா இறேன். நீ சொல்லு தம்பி, அங்கே என்ன நடந்துச்சு?
1: அப்பா, சம்பளம் எவ்வளோன்னு கேட்பான்னு பார்த்தா சமைக்க தெரியுமான்னு கேட்குறாப்பா.
2: இவ்வளவுதானா, நான் இருக்கும்போது என் பிள்ளை ஏன் சமைக்கணும்?
3: அடடா, இப்படி செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்தே அவனை கெடுத்துட்ட. இப்படிதான் சீரகம் வாங்கிட்டு வாடான்னா சோம்பு வாங்கிட்டு வந்து நிக்கிறான்.
2: ஆமா, நீங்க மட்டும் என்னவா மின்சார பில்ல கட்டிட்டு வாங்கன்னா எந்த மின்சார ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கட்டிட்டு வரணும்னு கேட்ட ஆளுதானே நீங்க? எங்களுக்கு தெரியாதாக்கும்.
3: இப்ப அது குத்தி காட்டுறதுக்கு இதுதான் நேரமா?
1: சரி சரி, விடுங்க, உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கோங்க. மத்ததை பத்திலாம் கேட்டா கூட பரவாயில்லம்மா. வெங்காயம் என்ன விலைன்னு தெரியுமான்னு கேட்டாமா? அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல.
2: ஐயோ விடுறா ரவி, இவ இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, பொண்ணுங்களுக்கா குறைச்சல்?
1: அவ்வளோ சும்மா விடக்கூடாதுமா. அம்மா, மேஜர் ட்ராயரில் ஆன்சர் பேப்பர் வச்சுருந்தேனே, பார்த்தீங்களாம்மா?
2: என்ன பேப்பரு, எந்த பேப்பரையும் நான் பார்க்கலையேப்பா.
1: அப்பா, நீங்களாவது பார்த்தீங்களாப்பா?
3: ஏம்பா, நீ வச்சதே தெரியாது, அப்புறம் எங்கேருந்து நான் பார்க்கறது?
1: அந்த பேப்பர் இருந்தால் தான்ப்பா அவன் ஆன்சர் டிக் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு தெரியும்.
2: தம்பி இங்கே பாரு, இந்த இந்த பேப்பரானு பாரு.
1: இது இல்லைம்மா, இது கேள்வி பேப்பரோட ஜெராக்ஸ். இந்த வீட்டில் எதுவுமே தேடும் போது கிடைக்காது.
3: இங்கே வர ரவி, நாளைக்கு பொறுமையாக தேடி பார்த்துக்கலாம். இப்போ உன் மனசு சரியில்லை, முதல்ல நீ போய் ரெஸ்ட் எடுப்போ.
1: இல்லைப்பா, 10 மணிக்குள்ளே ரிசல்ட் சொல்லி ஆகணும். அப்பா, 4 வார்த்தை அவன் மனசை குத்தும்படியாக சொல்லணும்ப்பா. இதில் வேற அவ கோவக்காரியாம் பிடிவாதக்காரியாம்.
2: தம்பி, கோபம் இருக்கிற இடத்துல தான்டா குணம் இருக்கும், பிடிவாதம் இருக்கிற இடத்துல தான் பாசமும் இருக்கும். உன்ன மாதிரி.
1: ஏன் பேச மாட்டீங்க, நீங்களும் ஒரு பொம்பளை தானே?
3: ஏம்பா, அவளை உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா முதல்ல அதை சொல்லு.
1: அவள் பேச்சு எனக்கு சுத்தமாக பிடிக்கல.
2: ஏன்பா ரவி, இந்த கேள்வி பேப்பரை எல்லாம் தூக்கி வீசிட்டு நாங்கள் பார்க்குற பொண்ணை கட்டிக்கக்கூடாதா?
3: ஆமாண்டா ரவி, நாங்கள் உனக்கு நல்லது தானடா சொல்லுவோம்.
1: என்ன இது, இந்த ஆன்சர் பேப்பரை எங்கே தேடியும் கிடைக்கல, இப்போ என்ன செய்யறது?
2: ஓ தம்பி, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, வேணும்னா வாசவ வர சொல்லட்டுமா?
1: அவன் எதுக்குமா?
3: ரே, அந்த செல்போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பார், முதல்ல போய் அதை.
1: வரேன் வரேன் வரேன். ஹலோ, யாரு? ஹலோ, நான் தான் பேசுகிறேன். ஓ, நீங்களா?

0: மணி 10 ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வாய்ஸ் கட் ஆகி கேட்குது. இல்லை, சிக்னல் சரியில்லை போல. இருங்க, கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க.
1: ஏங்க, உங்களை தாங்க. அந்த பொண்ணா இருக்குமோ?
2: அவன் ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கும் போது அது உனக்கு தெரிய வேணாமா?
1: வெளியே வரும்போது எப்படி வருவானோ என் பிள்ளை தெரியலையே.
2: உன் பிள்ளை உன் பிள்ளை மாதிரி தான் வருவான்.
1: ஏங்க, இனிமே இப்படியே விட்டா சரிப்படாதுங்க. சட்டு புட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான்.
2: கவலைப்படாத மங்களம், எல்லாம் சரியாக போயிடும். நீ வேணா பாரு, இந்த பொண்ணை பார்த்தது தான் அவனுக்கு ஒரு டேர்னிங்.

0: இனிமே இப்படியே விட்டா சரிப்படாதுங்க. சட்டு புட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான்.
1: கவலைப்படாத மங்களம், எல்லாம் சரியா போயிடும். நீ வேணா பாரு, இந்த பொண்ணை பார்த்தது தான் அவனுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே வரப்போகுது.
0: என்ன டேர்னிங் பாயிண்ட்டோ? அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணுங்கிறது தான் ஏன் பாயிண்ட்.
1: என்னோட பாயிண்ட்டும் அதுதான். உன் புள்ள ரூமை விட்டு வெளியே வந்தா தான் அவன் பாயிண்ட் என்னன்னு நமக்கு தெரியும்.
0: ஆண்டவன் பாயிண்ட்டு எப்படி இருக்க போகுதோ?
1: எல்லாம் நல்ல பாயிண்ட்டாக தான் இருக்கும், அதுவும் நமக்கு சாதகமான பாயிண்ட்டாக தான் இருக்கும். இப்போ சாப்பாடு போடணுங்கிறது தான் என் பாயிண்ட்.
0: புள்ள வந்த பிறகுதான் சாப்பாடு, இது என் பாயிண்ட்.
1: அடரே, இது ரொம்ப நல்ல பாயிண்டா இருக்க.
2: என்னடா ரவி, உடனே ஓடி வாடான்னு கூப்பிட்டேன், இங்க வந்தா பேசாம இருக்க.
3: என்ன பேசுறதுன்னே தெரியலடா வாசு.
2: அப்போ 10வது படையெடுப்பும் படு தோல்வியில முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு.
3: அதான் இல்லை, அவ 10 கேள்விக்கும் சரியான பதில டிக் பண்ணிட்டாடா மாப்பிள.
2: அப்புறம் என்ன, இனிமே கல்யாணம் தானடா ரவி.
3: அதான் யோசிக்கிறேன், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா வாசு, அவ திங்கிங்கே வேற மாதிரி இருக்குடா.
2: அதை பத்தி நீ ஏன்டா திங்க் பண்ற? போக போக எல்லாம் சரியா போயிடும்.
3: அப்படிங்கிற, சரி பார்ப்போம்.
2: டேய், லட்சியம் அது இதுன்னு சவால் விட்ட, இப்போ ஒரு பொண்ணு 10 கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டா அப்புறம் என்ன யோசிக்க வேண்டியிருக்கு?
3: சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா வாசு, நான் சொன்னது சொன்னது தான்.
2: ஆமாம், அவள் எப்படா 10 கேள்விக்கு சரியாக பதில் டிக் பண்ணா?
3: அதான்டா எனக்கு ஒன்றுமே புரியல. உண்மையிலேயே அவள் புத்திசாலி பொண்ணாதாண்டா இருக்கணும்.
2: இருக்கலாம். ஆமாம், நீ ரிசல்ட்டை சொன்னபோது அவள் ஏதாவது சொன்னாளா?
3: சொன்னாடா, அதுதான் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு மாப்பிள.
2: ஓ, மனசை நோகடிக்கிற மாதிரி அவள் அப்படி என்னடா சொன்னா?
3: நீங்கள் வச்ச பரீட்சையில் நான் ஜெயிச்சிட்டேன், ஆனால் நான் வச்ச பரீட்சையில் நீங்கள் தோத்துட்டீங்க ரவின்னு என்னை கவுத்துட்டாடா.
2: கவுத்துட்டாளா? அதுக்கு நீ என்னடா சொன்ன?
3: மனைவியாக போகிறவங்கக்கிட்ட தோக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்டா.
2: டேய் மாப்பிள, சரியான பதில்டா. அப்போது அவள் கவுந்திருப்பாளே. சரி சரி, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. டேய் ரவி, அவள் பேர் என்னடா?
3: சரிக்கான்னு சொன்னா.
2: அடே, நீ சரி சரின்னு தலையாட்டுறதுக்கு ஒருத்தி வந்துட்டான்னு சொல்லு.
3: போடா வாசு.
2: நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா?
3: ஹலோ அப்பாவா?
4: ஆமாப்பா ரவி. அப்பா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுப்பா, வர 10ஆம் தேதி அன்னைக்கு கல்யாணம்.
3: என்னப்பா இது, நாள் ரொம்ப கம்மியாக இருக்கப்பா.
4: அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்களாம்ப்பா, திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வச்சு கல்யாணம். அது சரி, இப்போ நீ எங்கே இருக்க?
3: நான் வாசுவோட இருக்கேன்ப்பா.
4: சரி சரி, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், நீ வாசுவை கூட்டிகிட்டு உடனே வந்துடு.
3: ஆ சரிப்பா சரிப்பா, வாசு வாடா வீட்டுக்கு போகலாம்.
2: என்னடா ரவி, அங்கிள் தானே ஃபோனில், என்ன ஏதோ நாள் கம்மியாக இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தேன்.
3: ஆமாண்டா, 10ஆம் தேதி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்காங்க.
2: அடாப்பாவி, கல்யாணத்துக்கு தேதியே குறிச்சாச்சா? எவ்வளவு நல்ல விஷயம், என்கிட்ட சொல்லக்கூட முடியல இல்லை உன்னால்.
3: டே டே டே, சாரிடா, எல்லாம் ஒரு த்ரில்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான். கோவத்தை தூக்கி உடப்பில் போட்டு நீ எங்கூட வீட்டுக்கு வா, போகலாம்.
2: உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, வா. வீட்டுக்கு போனதும் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன்.
3: மாப்பிள, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்படக்கூடாது, வா போகலாம்.
2: ஓகே வா.
0: ஏங்க, ஒரு வழியாக நம்ம புள்ள கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க.
1: எல்லாம் எங்கள் அப்பா முருகனோட செயல்.
0: என்னங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் எவ்வளவு பொருத்தமாக அழகாக இருக்காங்க பாருங்களேன்.
1: ஆமாம் மங்களம், நம்ம கண்ணே பட்டுடும் போல இருக்குது.
0: ஆ, கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே நம்ம புள்ள நம்மளை என்ன பாடுபடுத்திட்டான். அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா.
5: என்னங்க, என் கூட கொஞ்சம் வாங்களேன், ஒரு முக்கியமானவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்.
3: அப்படியா இருந்த விஐபி, நான் கண்டிப்பாக அவரை பார்த்தே ஆகணுமே. சரிக்கா,
5: இவரை யாருன்னு உங்களுக்கு தெரியலையா?
3: என்ன விளையாடுறியா? ஓ, இவர் தான் நீ சொன்ன விஐபியா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.
2: டேய் டேய் டேய், உண்மையை சொல்லி தொலையேண்டா.
3: உனக்கு இவனை இப்போதான் தெரியும், ஆனால் எனக்கு 25 வருஷமாக தெரியும். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவங்க, போதுமா?
5: அவ்வளவு தானே அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்? அவர் என்னோட பிரதர்னு உங்களுக்கு தெரியுமா?
3: என்ன ஜோக்கா, அவனுக்கு தான் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாதே.
2: இல்லடா ரவி, என் சித்தப்பாவோட ஒரே பொண்ணு தான் இந்த சரிக்கா.
3: இப்படி ஒரு சிஸ்டர் இருக்கிறத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையாடா.
2: சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல, அவ்வளவுதான்.

0: சிங்கப்பூரில் பிறந்தவ, சித்தப்பாவும் சித்தியும் இப்போ இல்லை, பிஸ்னஸை கூட இவளே பார்த்துக்கிறா.
1: அடிக்கடி சிங்கப்பூருக்கு வேலை விஷயமா போயிட்டு வருவேன்னு சொல்வியே, அது சரிக்காவை பார்த்துட்டு வரதுக்கு தானா?
0: ஆமாண்டா, சரிக்காவுக்கு ஒரு நல்ல பையனாக தேடிட்டு இருந்தோம்.
2: மற்றதை நான் சொல்கிறேன்ண்ணா, உங்களை பற்றி அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க. என்னோட அண்ணன் எது செஞ்சாலும் அது என்னோட நல்லதுக்கு தான் எனக்கு தெரியும்.
0: ஆமாண்டா ரவி, என்ன இருந்தாலும் உன் மனசுக்கும் பிடிக்கணும்னு தான் நான் அவளை வர சொன்னேன். நீயோ லட்சியம் அது இதுன்னு பிடிவாதமாக இருந்த.
1: ஆனால் சரிக்கா தான் என்னை இது வரைக்கும் பார்க்கலையாடா வாசு.
2: இல்லையே, காஃபி ஷாப்பில் வச்சு நான் உங்களை தூரத்துலேருந்து பார்த்துட்டேனே.
0: இதுவும் என் ஏற்பாடு தான்.
1: ஏண்டா இவ்வளவும் செஞ்சுட்டு சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி? டே வாசு, டேய் பெரிய நடிகண்டா நீ. டேய்
0: ஆயிரம் பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துறது தப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்களேடா.
1: ஓஹோ அப்படிங்களா? அப்போ நீங்கள் எத்தனை பொய் சொன்னீங்க சார்?
0: அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்போ தான் உன் லட்சியப்படி சரிக்கா கிடச்சிட்டாலே.
3: தம்பி ரவி, வாசு நடத்தின நாடகத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்குப்பா.
1: அப்பா அம்மா நீங்களுமா?
4: தம்பி, உன் பிடிவாத குணத்தை மாற்ற எங்களுக்கு வேற வழி தெரியலடா.
0: டே ரவி, உனக்கும் சரிக்காவுக்கும் கல்யாணம் நடத்த இப்படி ஒரு திட்டம் போட்டோம்.
1: ஓஹோ திட்டம் கூட போட்டிங்களா? டேய் இன்னும் என்னென்ன திட்டம்னு சொல்லண்டா.
4: ஹே ரவி, நல்வாழ்த்துக்கள்.
1: ஏண்டா வாசு, இவன் எங்கடா இங்கே வர்றா? நல்ல வேலை கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. என்னடா அது, எல்லாம் ஒரே சஸ்பென்ஸாக இருக்கு.
0: ஹேய் சங்கீத், சும்மா கையை வீசிட்டு வர, கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: டே வாசு, சங்கீத்துங்கிற சங்கீதாவை இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமாடா? என்னடா நடக்குது இங்க?
0: மாப்பிள்ள, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவளே இந்த சங்கீதா தான்.
1: அடேய் தலையே சுத்துதுடா எனக்கு. அன்னைக்கு சங்கீதா என்னை வர சொன்னது, நான் போய் அவளை பார்த்தது,
0: எல்லாமே நம்ம செட்டப் தான்டா. உன் பிடிவாத குணத்தை மாத்துறதுக்கு நாங்கள் போட்ட ஷாக் நாடகம். இதை சங்கீதா கிட்ட சொன்னபோது அவ ஓகே சொல்லிட்டா.
1: ஏண்டா வாசு, உன் நாடகத்தில் இன்னும் ஏதாவது சீன் இருக்கா?
4: ஏன் பா ரவி, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. வாங்க எல்லாரும் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவோம்.
3: ரவி பாத்தியா, உன் பிடிவாத குணத்தை மாற்ற எத்தனை பேர் நடிக்க வேண்டியதாகிடுச்சு.
0: சங்கீத், இப்போவாவது நீ கொண்டு வந்த அந்த கிஃப்டை கொடு.
4: ம், இந்தாங்க ரவி.
1: என்ன இது, வெயிட்டே இல்லை.
0: ஏய் முதல்ல பிரித்து பாருடா.
1: என்ன இது? ஏண்டாப்பா இந்த பரீட்சைக்கு நான் வரலப்பா. டே வாசு நீயே படி.
0: அக்னி பரீட்சையில் ஜெயித்தது யார்? 1 ரவி, 2 வாசு, 3 சரிகா, 4 சங்கீதா. இதை யார்கிட்ட கொடுக்கறது?
4: ஏன் எல்லாரும் தயங்குறீங்க? எங்கிட்ட கொடுங்க. இப்படி நானே டிக் பண்றேன்.
0: பார்த்து ஆண்டி தைரியமா டிக் பண்ணுங்க.
4: இந்த 4 பேருமே இல்ல.
5: அப்பா நாங்க தப்பிச்சோம்.
3: ஏமங்களம், சீக்கிரம் சொல்லு, என்ன முழிக்கிற, உனக்கு தெரியலையா?
4: எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. சாட்சாத்
3: யாரு? யாரு ஜெயிக்க போறது? யாரு?
4: சாட்சாத் இந்த செந்தில் ஆண்டவர்
6: தான். இதுவரை கேட்டது கல்யாண கலாட்டா நாடகம். எழுதியவர் கே பக்ரியப்பன் அவர்கள்.
7: நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி, தணிகாச்சலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
8: யே ஆகாஷ்வாணி ஹை, அகில பாரதிய பிராதேசிக் லோக் சங்கீத் எவம் சுகம் சங்கீத் காரியக்ரம் கே அந்தர்கத் आज हम आपको श्री राजेश सोदातर के गुजराती लोकगीत सुनवाएंगे. सोदातर राजेश जगदीश चंद्र अहमदाबाद गुजरात के एक जाने माने गुजराती लोक गायक और लोक नृत्य निर्देशक है. उन्होंने गुजराती भाषा में स्नातक की डिग्री हासिल की है और एक कलाकार के तौर पर संगीत, रेडियो और टेलीविजन के साथ सक्रिय रूप से जुड़े रहे हैं. करीब 80 से ज्यादा गुजराती एल्बमों और कई टीवी और रेडियो मंचों पर अपनी प्रस्तुतियों के जरिए उन्होंने लोक कलाओं के क्षेत्र में अहम योगदान दिया है. वे लोक नृत्य और गायन के क्षेत्र में अंतर विश्वविद्यालय, राज्य और राष्ट्रीय युवा उत्सव में कई बार विजेता रह चुके हैं. इसके अलावा उन्होंने पूरे भारत में कई प्रतिष्ठित विश्वविद्यालयों और सांस्कृतिक उत्सवों में निर्णायक जज की भूमिका भी निभाई है. श्रोताओं, अब सुनते हैं श्री राजेश सोदातर के आ